0: 102.7 East FM.
1: East FM தமிழின் ஸ்டார் நைட்.

0: இன்றும் கூட ஒரு மிக முக்கியமான ஒருவரோடு பேசிக் கொள்ள காத்திருக்கின்றோம். டொரண்டோவில் 7 டிகிரி செல்சியஸ் 3 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ், நாளை நாளின் இரவு பொழுது 8 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. லேசான மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் நாளைய நாளில் தென்படுகின்றது. எரிபொருளின் விலை என்பது நாளைய நாள் 1% குறைவடையும்.
1: அதனால் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7, eastfm தொடர்புக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com ஊடாகவும் நம்முடன் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழ் மொழி சார்ந்த ஒரு அழகான புத்தம்புதிய பாடலோடு நாங்கள் இன்றைய நாளின் இந்த மனத்தியாளத்தை ஆரம்பித்திருந்தோம். தமிழை உயிரே ஒளிப்பேழையில் இடம்பெற்ற ஒரு பாடல் அந்த பாடல். அந்த பாடலுக்கான வரிகளை தந்தவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நூல்கள் இவருடைய நூல்களும் இவருடைய பாடல்களும் இடம் பிடித்திருக்கின்றது. யாரோடு பேசப் போகின்றோம், யார் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் என்றால் மதிப்புக்குரிய மாவிலை மைந்தன் சீனா சண்முகராஜ் அவர்கள் தான் இன்றைய நாளில் எங்களோடு இணைகின்றார். வணக்கம்.
2: வணக்கம் கோகிலன். வணக்கம் உஷா.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். ஒரு நீண்ட இடைவேளையின் பின்னர் தமிழோடு இணைந்து கொள்றதுல மகிழ்ச்சி. நான் நினைக்கின்றேன் ஒரு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாக இணைந்து கொண்டு உங்களுடைய பல்வேறு நூல்கள் பற்றி பேசியிருந்தோம். இவ திருப்பியும் ஒரு இடைவெளியின் பின்னர் சந்திக்கின்ற பொழுது இசைத்தொகுப்பு பாடல்கள் நூல்கள் என்று மீண்டும் மற்றும் ஒரு பொழுதுல சந்திக்கிறோம். எப்படி இருக்கின்றது இன்றைய நாள் எங்களோடு இஸ்டெஃபோடு இணைந்து கொள்றது?
2: மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது.
1: சந்தோஷம். உங்களை வரவேற்பதில் எங்களுக்கும் சந்தோஷம். நீங்கள் ஏன் இந்த எழுத்துத்துறையை தேர்ந்தெடுத்தீர்கள்?
2: எழுத்துத்துறை அது ஏனென்று ஒரு காரணம் இல்லாமல் தோன்றியது தான், தானாகவே தோன்றியது என்றும் சொல்லலாம். சின்ன வயதிலேயே எனக்கு தமிழிலே மிகவும் ஆர்வமும் பற்றும் கூடுதலாக இருந்தது. என்னுடைய தொழிற்பின்புலம் மருத்துவத்துறையாக இருந்தாலும் கூட அந்த தமிழ் மொழியிலே இருந்த சிறு வயதிலே ஏற்பட்ட நான் நிறையவே வாசிப்பேன். பள்ளி படிப்பருவங்கள் கூட நாவல்கள், விசேஷமாக அகிலன், மூவா போன்றவர்களுடைய நாவல்கள் வாசிக்கின்ற நிறையவே வாசித்திருக்கின்றேன். இதழ்கள், வார இதழ், மாத இதழ்கள் என்று மிக நிறைய வாசிக்கின்ற பழக்கம் இருந்த அந்த அவை எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது இந்த எழுத்துத்துறைக்குள் போவதற்கு.
0: இப்ப பாக்குற பொழுது நிறைய நூல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க. நாளை நாளை பொறுத்தவரை 3 நூல்கள், அது நிறுத்தல், இசைத்தொகுப்பு கூட வெளியாகிக்கொள்ள காத்திருக்கின்றது. அந்த பாடலையும் தந்திருந்தோம். எப்படியான நூல்கள் நாளை நாளில் இடம் பிடித்திருக்கின்றது என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசம், இலக்கியம் சார்ந்து ஒன்றுபடுகின்ற நூல்களாக இருந்தாலும் பல்வேறு வித்தியாசத்தை கொண்ட நூல்களாக இருக்கின்றது. முதல்ல பாரதியின் புதிய ஆத்திசூடி 110 வரிகளை தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறீங்க. எதை பற்றி பேசியிருக்கின்றது?
2: இது உண்மையிலேயே தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான். இந்தியாவிலிருந்து நண்பர் ஒருவர், இலக்கியவாதி, கவிஞர், அவர் ஒரு 110 கவிஞர்களை வைத்து பாரதியினுடைய அந்த புதிய ஆத்திசூடியில் வருகின்ற 110 தலைப்புகளை வைத்து கவிதை எழுதுமாறு கேட்டிருந்தார். அதுவும் ஒரு 2 மாதத்துக்குள் அவை அனுப்பப்பட்டு நூலாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அவசர அந்த கால கெடுவையும் விடுத்திருந்தார். உடனே நான் அந்த ஆக்கத்துக்குள் இறங்கினேன். 110 கவிஞர்கள் தங்கள் தங்கள் கவிதைகளை 110 தலைப்புகளில் எழுதி 110 நூல்கள் வெளியிடப்பட்டன. அதிலே இந்தியாவை, தமிழ்நாட்டை விட்டு வெளியிலே இருந்து இணைந்து கொண்ட கவிஞனும் உருவாக்கம் பெற்ற கவிதையும் என்னுடையது தான். மற்ற கவிஞர்கள் எல்லாம் இந்தியா, தமிழ்நாட்டிலே இருந்து கலந்து கொண்டவர்கள். அந்த 110 தலைப்புகள் எழுதப்பட்ட கவிதைகள் 2023 மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டதும், அதிலே இந்த நூலுக்கும் எனக்கும் ஒரு மகாகவி பாரதியினுடைய விருதும் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். அந்த தலைப்புகளிலே பாரதி சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்து எழுதப்பட்ட அந்த கவிதைகள் இங்கே இடம்பெற்றது.
1: ஆனால் ஆத்திசூடி என்று பார்க்கும் பொழுது ஔவையார் தான் எழுதியது. அந்த மகாபாரதி காதர் பாரதியார் எப்படி வந்தார் அதுக்கு?
2: ஆத்திசூடி ஆரம்பத்தில் எழுதியவர் ஔவையார். அறம் செய்ய விரும்பு,
1: இயல்பது
2: கரவேல், அது நாங்கள் சின்ன வயதிலே படித்தது. அதை வைத்துக் கொண்டுதான் பாரதி ஒரு எழுச்சி மிக்க வரிகளை கொடுத்திருந்தார். அச்சம் முதல் அச்சம் தவிர ஆண்மை தவறில் என்று அது புதிய சிந்தனைகளோடு அவருடைய தலைப்புகள் நிறையவே இருந்தன. அது ஒரு அவை எழுதியது, நீதி தழுவியது, இவர் பாரதியினுடையது ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வரிகளாக அந்த 110 வரிகளும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அதே போன்ற ஒரு மனிதனுக்கு ஒரு ஊக்கத்தையும் எழுச்சியையும் கொடுக்கக்கூடிய வரிகளாக தான் அந்த வரிகள் அமைந்திருந்தன. அந்த வரிகளுக்குள்ளே எழுதப்பட்ட பாடல்களும் அப்போ அந்த கவிதைகளும் அப்படியா தான் இருக்கும்.
0: இந்த கால பகுதியில் இதை எப்படி பொருத்த வேண்டும் பார்க்குறீங்க? இப்போ ஆத்திசூடி என்று வருகின்ற பொழுது, பாரதியினுடைய கவிதைகள் என்று வருகின்ற பொழுது, ஒரு நீண்ட நூற்றாண்டு தலைமுறை கடந்து பயணித்து வருகின்றோம். இந்த காலமாற்ற சூழலில் மீண்டும் பாரதியினுடைய இந்த ஆத்திசூடி வரிகளை வைத்துக் கொண்டு அதை கவிதைகளாக்கி இருக்கிறீங்க.
2: மாற்றம் என்று சொல்வதிலே இங்கே எனக்கு பெரிதாக அங்கே உடன்பாடு இல்லை. ஏனென்றால் பல கவிஞர்கள் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் கூட, அவர் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறலாம். கம்பரை எடுத்துக்கொண்டால் என்ன, அப்படி அவர்களுடைய எழுத்துக்கள் காலம் மாறிக்கொண்டுதான் வருகிறது, கால மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் கூட அவர்களுடைய சிந்தனைகளும் கருத்துகளும் காலத்துக்கேற்ப மாறி காலத்துக்கேற்ப அவை அவற்றோடு ஒட்டி போவதாகத்தான் இருக்கிறது. மிக முக்கியமாக பாரதியினுடைய அந்த கவிதைகள் சரி, இன்றைக்கும் அவன் அந்த விடுதலைக்கு ஆக எழுதிய கவிதைகள் எல்லாம் எங்கெங்கு விடுதலை போராட்டங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அந்த கவிதைகளுக்குரிய வரிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகத்தான் அந்த அமைந்து இருக்கிற சிந்தனையும் கருத்துகளும் ஒட்டி ஒத்துப்போவதாக இருக்கிறது. அதே போல இது ஒரு மோட்டிவேஷனல், ஒரு மனிதனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வரிகள் தான் அந்த ஆத்திசூடியிலே உள்ள வரிகள் எல்லாம். அவை எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு.
0: அதே நேரத்தில் இப்போ இரண்டாவது நூலுக்கு போகின்ற பொழுது, மிக முக்கியமாக இந்த கால பகுதியிலும் இருக்கின்ற கேள்விகளோடு தொடர்பு பட்ட ஒரு மிக முக்கியமான நூலாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எது சரி, ஏன் சரி, சரியாக தமிழறிவோம், மிக முக்கியமான தலைப்பாக இருக்குது. எங்கே பேசினாலும் நினைக்கின்றேன், மூத்தவர்கள் முதற்கொண்டு இன்று வரை பயணிக்கின்ற இளையவர்கள் வரை இருக்கின்ற கேள்விகள் தமிழென்று வருகின்ற பொழுது நிறைய விடயங்களை தேடிக்கொள்ள கூடிய வேண்டிய தேவை நிறையவே இருக்கின்றது. அந்த மொழி மாறி வருகின்ற சூழலில் இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, இது சரியாக இருந்தால் ஏன் இது சரியாக இருக்கின்றது, அது சரியாக இருந்தால் ஏன் சரியாக இருக்கின்றது என்ற கேள்வி நிறையவே இருக்கும். அதற்கான தேடல் என்று வருகின்ற பொழுது அதை ஒரு குறுகிய இடத்துல தேடிக்கொள்றதுக்கு நிறைய கஷ்டமாக இருக்கும். நினைக்கின்றேன் அதான் உங்களுடைய இந்த நூலுக்கான ஆரம்ப புள்ளியாக கூட இருந்திருக்கலாம். எதை பேசியிருக்கு இந்த புத்தகம்?
2: சரியாகவே நீங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றீர்கள். ஒரு மொழியினுடைய இருப்புக்கும் தொடர்ச்சிக்கும் அந்த மொழி சரியாக அதனுடைய அந்த பயன்பாடு சரியாக எடுத்து செல்லப்பட வேண்டியது மிக முக்கியமானது. நாங்கள் பல சொற்களை தவறுதலாக சரி இதுதான் சரியான சொல் என்று சொல்லி பயன்பாட்டிலே கொண்டு வந்திருக்கிறோம். அது அந்த தவறான சொற்கள் அதிகம் பயன்பாட்டில் வரும்பொழுது அது சரியாக தான் இருக்கும் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்கிறது. உண்மையிலேயே அவை பிழையானதாக இருக்கின்றது. இப்பொழுது எடுத்துக்காட்டாக மிக சிறிய விஷயங்களை சொல்லுவோம். நாங்கள் வணக்கம் என்று சொல்வதை விட வணக்கங்கள் என்று சொல்கிறோம், நன்றி என்று சொல்வதை விட நன்றிகள் என்று சொல்கிறோம். அதெல்லாம் சில வேளைகளிலே ஒரு மொழி மாற்றத்துக்கு உட்பட்டு வந்த சொற்களாக இருக்கலாம். இப்போ தேங்க்யூ தேங்க்ஸ் என்று சொல்வதை அது தேங்க்ஸ் என்று ஒரு பன்மைப்படுத்தி சொல்வதை நாங்களும் நன்றிகள் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நன்றிகள் என்று சொல்வது பிழை. நன்றிதான், அதற்கு பன்மையும் இல்லை ஒருமையும் இல்லை. ஒருமையும் நன்றிதான், பன்மையும் நன்றிதான்.
1: நீங்கள் இதை பற்றி கதைப்பதால் நான் கேட்கிறேன், வாழ்த்து சொல்வது சரியா?
2: அதே மாதிரி தான், அதெல்லாம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துகளா, வாழ்த்துக்கள் வாழ்த்துகள், அது ஏன் சரி, அதற்கான அது ஏன் சரி என்பதற்கான தகுந்த ஆதாரங்களோடு இங்கே விளக்கப்பட்டிருக்கின்றது. அது வாழ்த்து, இந்த கல் என்பது வந்து பன்மை விகுதியாக சொல்லப்படுவது. அதே நேரத்தில் கல் என்று எடுத்தால் அது ஒரு மதுவை குறிக்கின்ற ஒரு பானத்தையும் குறிக்கும் இல்லையா. அப்போ வாழ்த்து கல் என்றால் அப்போ வாழ்த்து கொண்ட கல்லாக இருக்கும் அது என்றுதான் அந்த கருத்து வரும். வாழ்த்துகள் தான் சரி, ஆனால் வாழ்த்துகள் என்பதை விட வாழ்த்து என்பதுதான் உண்மையாக, அதுக்கு பன்மையே தேவையில்லை. அப்படி பன்மை போட வேண்டும் என்றாலும் அதை வாழ்த்துகள் என்று சொல்லலாமே ஒழிய வாழ்த்துக்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படியான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இந்த நூலிலே அடங்கி இருக்கிறது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
1: நிச்சயமாக
0: இந்த இடத்துல இருக்கிற மிக முக்கியமான கேள்வியா இருக்கும். இந்த இப்படியான விடயங்களை பேசுகின்ற பொழுது, சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமானவர்களோடு பேசுகின்ற பொழுது கூட நிறைய இடத்துல இந்த கருத்து முரண்பாடுகள் பலருக்கு வந்திருக்கு. இப்ப ஒரு கால பகுதி இருந்தது, இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி தமிழ் படிக்கின்ற பொழுது சில விடயங்கள் அப்படியே கற்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இப்ப புலம்பெயர் தேசம் என்று வருகின்ற பொழுது சரியான தமிழை தேடுகின்ற ஒரு பெரிய இடத்துல எங்களுடைய தமிழ் சமூகம் வந்திருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இப்ப நிறைய இடத்துல இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை பெற்றோர் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு சொல்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இதுதான் சரியான தமிழ், இப்படித்தான் எழுத வேண்டும், இப்படித்தான் இதனுடைய இலக்கணம் வரும் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இருக்கும். நாங்கள் இப்படித்தான் படித்திருந்தோம், எங்களுக்கு படிப்பித்தவர்கள் எல்லாம் மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர்கள், நிறைய கற்பித்திருக்கின்றார்கள். இப்படியான சூழலில் இதை எப்படி கையாளலாம் நினைக்கிறீங்க?
2: சில விடயங்களை நாங்கள் காலத்துக்கேற்ப எடுத்து செல்லலாம். இப்போ ஒன்று கூட புணர்ச்சி விதிகள் என்று சொல்லப்படுகின்றது, புணர்ச்சி விதிகள். அதை நாங்கள் புணர்ச்சி சொற்களை புணர்ச்சியாக சேர்த்து எழுதுகின்ற பொழுது சில வேளைகளில் சில பேருக்கு அது விளக்கம் குறைவாக இருக்கும், அவற்றை பிரித்து எழுதுகின்ற பொழுது விளங்கக்கூடியதாக இருக்கும். அது இக்காலத்துக்கேற்ப அந்த மாற்றங்களை அது இலக்கணப்படி அது சரியாக இல்லாவிட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ பல திருக்குறள் எடுத்துக்கொண்டால் என்ன, திருக்குறள் எல்லாம் பிரித்து பிரித்து இப்பொழுது பதிப்பிக்கின்றார்கள். அப்படி பிரித்து பதிப்பிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த வெண்பாவினுடைய குறள் வெண்பாவினுடைய யாப் இலக்கணம் அங்கே பிழையாக வருகிறது. ஆனாலும் கூட அது இக்காலத்து மக்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அப்போ கால மாற்றத்துக்கேற்ப சில விஷயங்களை எடுத்து ஏற்றுக்கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்கிறது. அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்.
0: இந்த நூலை பொறுத்த வரைக்கும் எது சரி ஏன் சரி என்ற விடயத்தில் மற்றொரு தலைப்பு நீங்கள் பேசியிருக்கின்ற விஷயம், இந்த தமிழ் மொழியில் வந்து வேறு சொற்கள் வேற்றுமொழி சொற்கள் நிறையவே கலக்கப்பட்டிருக்கின்றது. அது இலங்கையின்னு வருகின்ற பொழுது போர்த்துகீசர் காலத்திலிருந்து ஒல்லாந்தர் காலத்து படையெடுப்பு, அதன் பின்னர் வந்த ஆங்கிலேய கால பகுதி என்றது கூட, இன்னும் கூட சில சொற்களை நாங்கள் தமிழ் என்று நினைத்து பேசுகின்ற சொற்கள் நிறையவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்த்துகீசர் காலத்திலிருந்து தொடங்கிய ஒரு கலப்பாக இருக்கும். எப்படி அந்த கலப்பு பற்றி பேசுகின்ற பொழுது இப்ப புலம்பெயர் தேசம் என்று வருகின்ற பொழுது மற்றும் ஒரு தலைமுறை வந்திருக்குது, தமிழை கொஞ்சம் கதைச்சாலே மகிழ்ச்சி என்று சொல்கின்ற நிலைமையில நாங்கள் ஆங்கிலம் கலந்த தமிழ் என்று போகின்ற பொழுது எந்த பிள்ளை தமிழ் கதைக்குது, அதுல எனக்கு மகிழ்ச்சி. அதுல 50% 60% 80% ஆங்கிலம் இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை என்று பார்க்கப்படுற சூழல்ல இந்த கலப்பு வேணாமே என்று சொல்றீங்க, எப்படி சாத்தியம்?
2: சாத்தியமாகும், நாங்கள் முயற்சி செய்தால் சாத்தியமாகும். கலப்பு அடியோடு வேண்டாம் என்று சொல்வதற்கும் இல்லை. ஏனென்றால் கலப்பு என்பதை விட சில சில சொற்கள் பிறமொழி சொற்கள் எங்களுடைய மொழி தமிழ் மொழிக்குள்ளும் வந்து சேர்வதை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஆனாலும் கூட தமிழிலே மிக இனிமையான அழகான சொற்கள் இருக்கின்றன. இப்போ நாங்கள் பணத்தை வைத்துக்கொண்டு கடன் வாங்குவது போல இருக்கக்கூடாது. எங்களிடம் செல்வம் இருக்கிறது, ஆனால் ஏன் கடன் வாங்க வேண்டும்? இல்லாத பொருளைத்தான் நாங்கள் கடன் வாங்கலாமே ஒழிய இருப்பதை இருக்கின்ற பொருளுக்கு இன்னொரு பொருளை கடன் வாங்கக்கூடாது, அது முறையில்லை.
0: இப்ப கூட புதிதாக அடிக்கடி புழக்கத்தில் இருக்கின்ற சொற்கள் என்று வருகின்ற பொழுது செயற்கை நுண்ணறிவு என்று பாவித்துக் கொள்ளக்கூடியதாக
2: இருக்கிறது.
0: அதே மாதிரி வேர்ச்சுவல் என்று வருகின்ற பொழுது மெய்நிகர் என்று கூடுதலாக பேசப்படுகிறது.
2: தமிழிலே உள்ள சிறப்பு அது ஒன்றுதான், கால மாற்றத்துக்கேற்ப தன்னை அது புதுப்பித்துக் கொள்ளும், தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். அது ஒரு தமிழுக்குரிய ஒரு இயல்பு. இப்போ மற்ற சில மொழிகளிலெல்லாம் அதே சொற்களை தான் பயன்படுத்தி கொண்டு போகின்றார்கள். ஆனால் தமிழிலே அதற்கு ஈடான சரியான அந்த பொருளை கொடுக்கக்கூடிய சொற்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது தமிழுக்குரிய ஒரு சிறப்பாக கொள்கிறோம். ஆனால் இப்போ பிறமொழி சொற்களை நாங்கள் எங்களுடைய இனிமையான சொற்கள் கனி இருப்ப காய்க வந்தற்று என்று சொல்லுவான் இல்லையா வள்ளுவன், கனி இருக்கிறது, அந்த கனியை விட்டு ஏன் காயை நாங்கள் கவர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவை இனிமையான தமிழ் சொற்கள் இருக்கின்றன. இப்போ நாங்கள் முந்தையெல்லாம் சந்தோஷம் என்று சொல்வோம், மகிழ்ச்சி என்பது சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷம் என்பது சரியான சொல், தமிழ் சொல்ல இல்லை. அப்போ இனிமையான தமிழ் சொற்களை நாங்கள் விட்டு சிலவற்றை எடுத்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றோம். அவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் பல தமிழறிஞர்கள் மொழி ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது.
1: உங்களுக்கு வெவ்வேறு வகையான வாசகர் கூட்டம் நிச்சயமாக இருக்கு, மொழியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று. இவர்களுக்கு ஏற்ப நீங்கள் எழுத்து நடையை எப்படி மாற்றிக்கொள்கிறீர்கள்?
2: அது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது என்பது கடினமானது. இப்போ இருக்கிற இளையவர்களுக்கு அவர்களுக்கு அந்த மொழியினுடைய அந்த வொகாபுலரி என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சொற்களினுடைய அறிவு, அது முக்கியமாக புலம்பெயர்ந்த இளைஞர்களிடம் மிக குறைவாக இருக்கிறது. அது அவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக மிக எளிமையான சொற்களில் அவர்களோடு நாங்கள் இப்போ சில வேளைகளில் பாடல்கள் எழுதுகின்ற பொழுதும் இளையவர்களுக்கு சில சொற்களை உச்சரிப்பது கடினமாக இருக்கிறது பார்த்திருக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இலகுவாக எளிதாக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. பெரியவர்கள் மொழி அறிந்தவர்களுக்கு அது இது ஒரு பிரச்சனையாக ஒரு சிக்கலாக அது இருக்காது.
1: இப்போ ஒரு பெரிய புத்தகம், இப்போ கம்பராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பெரிய புத்தகம், அந்த புத்தகத்தை எத்தனை நாட்கள் ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை நீங்கள் தயாரிப்பீர்கள், எழுதுவீர்கள்?
2: நான் இப்பொழுது இந்த இங்கே வெளியிடுகின்ற இந்த கம்பனின் கருவூலம் திறந்து என்ற புத்தகம் அந்த அது கட்டுரைகள், தாய் வீட்டு மாத இதழிலே தொடர்ச்சியாக வந்த கட்டுரைகள் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றன. இது முதலிலே இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் எழுதிய இந்த கட்டுரைகள். அந்த கட்டுரைகளின் முதற் பகுதி ஒரு பகுதியாக ஒரு பாகமாக கம்பராமாயணத்தில் ஏழு காண்டங்கள் இருக்கின்றன. முதல் காண்டம் பாலகாண்டத்தில் உள்ள அந்த பகுதிகளை எடுத்து வந்து இந்த கம்பனின் கருவூலம் திறந்தன்னு முதல் ஆக்கமாக தந்திருக்கிறேன். கம்பராமாயணத்தில் உள்ள 10,000 மேற்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. 10,000 பாடல்களை முத்தாக தந்த கம்பனுக்கு வித்தாகவில்லை ஈடு என்னும் கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் இருக்கின்றன. அந்த 10,000 பாடல்களை நாங்கள் எடுத்து வர முடியாது, ஆனால் அந்த முத்துகளில் சிறந்த முத்துகளாக தெரிந்தெடுத்து கொண்டு வந்த அவனுடைய அந்த கவிதைகளை வைத்து அதில் உள்ள கவிநயங்களையும் வெளிப்படுத்துவதோடு அதை பற்றி கூறுவதோடு கம்பராமாயணத்தில் வருகின்ற கதையையும் அதோடு சேர்த்து கொண்டு போகுவதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நான் ஒவ்வொரு படலமாக கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு படலமாக தாய் வீட்டிலே எழுதி கொண்டு வருகின்றேன். இப்பொழுது மூன்றாவது காண்டம் முடிவடைகின்ற தருவாயில் இருக்கிறது. 4வது காண்டம் தொடங்கலாம், இன்னும் ஒரு 2 மாதங்களில் 4வது காண்டம் தொடங்கும். நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆயுள் காலத்திலே 7 காண்டங்களையும் முடித்து விடலாம் என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது.
1: நிச்சயமாக முடிப்பீர்கள் என்று நாங்கள் சொல்றோம்.
0: எனவே இந்த 3 நூல்கள் உங்களுடைய ஒளிப்புகளை பற்றியும் பேசியிருக்கின்றோம். நாளைய நாள் இதனுடைய வெளியீடு இருக்கின்றது. எங்கே எப்படி நடைபெறப் போகின்றது நேர்களுக்காக நீங்கள் சொல்லுங்க செய்தி.
2: நாளைய நாள் ஸ்காபரோ சிவிக் சென்டரில் மே மாதம் 3 தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக 1 நாங்கள் அந்த விழா வெளியீட்டு விழா ஆரம்பிக்க இருக்கின்றோம். 1:00 5 வரைக்கும் அந்த விழா நடைபெறும். ஸ்காபரோ சிவிக் சென்டர் எல்லோருக்கும் தெரிந்த இடம் அநேகமாக. அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்னென்றால் அந்த வாகன தரிப்பு பலருக்கும் தெரியாத இடமாக, ஆனால் அங்கே பணியாற்றுகின்றவர்களுக்கான அந்த ஸ்டாஃப் பார்க்கிங் என்று சொல்லப்படுகின்ற இடம் நாளைய நாள் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அனுமதிக்கப்படும். அங்கே இலவசமாக அங்கே தரிப்பு செய்யலாம். அதற்குரிய விழா அந்த முகவரி வந்து 48வது நம்பர் டவுன் சென்டர் கோர்ட், 48 டவுன் சென்டர் கோர்ட் ஸ்காபரோ என்றால் அந்த இடத்துக்கு அவர்கள் வந்து சேரலாம். சில பேருக்கு அந்த இடம் இருக்கிற இடமும் தெரியாமல் இருக்கும்.
1: இது பற்றிய மேலதிக தகவல் வேணுமென்றால் யாருடன் தொடர்பு கொள்ளலாம்?
2: என்னுடன் தொடர்பு கொள்ளலாம், வேறு யாரை சொல்லலாம், என்ன நீதனுடன் தொடர்பு கொள்ளலாம், அவருடைய நம்பரையும் கொடுக்கலாம்.
0: நிச்சயமாக தேவைப்படுபவர்கள் சார்ந்த மேலதிக விவரங்களை உடையவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு நாளைய நாளில் வெற்றி பெற்ற நிகழ்வாக அமைய வேண்டும், உங்களுடைய நூல்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி திரு மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜ் அவர்களே.
2: நன்றி கோவிலன், நன்றி உஷா. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் அளித்ததற்கும் ஊடகங்கள் உங்களை போன்ற ஊடகங்கள் எங்களுடைய இந்த தமிழ் பணிக்கும் எங்களுடைய தமிழ் படைப்புகளுக்கும் மிகவும் ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை மக்களிடம் பரவலாக்கம் செய்வதிலே நீங்கள் ஊடகங்கள் மிகுந்த பங்காற்றுகின்றன. அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. நேரம் 8:26 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். மார்க்மேன் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட் கிளையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாசஸ் மெகா சேல். ஓல்ட் பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RX XV பயோபிக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம் சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃபில் தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொள்ளலாம். கண்ணாடிகளையும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் பெற்றுக்கொள்ள அரிய வாய்ப்பு மார்க்மேன் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட்டில் இந்த மட்டுமே இந்த சலுகை. 416-297-7993.

0: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RSP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
3: போகல போல அங்கதான் நீர் தேற எல்லாமே கிடைக்கும்.
4: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
0: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட், 2002 Middlefield Road, Unit 5, Middlefield & Seals அருகில் பசுமை மார்க்கெட்.
5: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
6: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
5: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
6: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
5: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
6: அழகு அழகு, 6477873784.
7: Weekend Wonder, Weekend East FM, Weekend East FM 102.7, Weekend East FM,
8: the greatest radio station.
9: East FM Tamil Seidhigal.
10: ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கும் தமது நிலைப்பாடுகள், அதிபர் டொனால்டு டிரம்பின் குறிக்கோள்கள் தெளிவாக புலப்படுகையில் மாற்றமடைந்து வருவதாக கெனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். போரின் ஆரம்ப கட்டத்திலேயே அமெரிக்காவுக்கான ஆதரவை தாம் வெளியிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
11: கனடாவில் வன்முறையின் கூடிய தீவிரவாதத்தை அடையாளப்படுத்தவும் புரிந்து கொள்ளவும் மிகவும் சிக்கலானதாக மாறி வருவதாக கனடிய புலனாய்வு பாதுகாப்பு சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது. அனாமதேய மற்றும் ரகசிய இணையவழி தீவிரவாத செயற்பாடுகள் அவற்றினை கையாளுவதில் சவால்களை ஏற்படுவதாக அது கூறியுள்ளது.
10: இலங்கையில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் அடுத்த ஆண்டு மே தினத்துக்கு முன்னதாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முன்னேற வேண்டுமென தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் ஏற்படவுள்ள பல குழப்பங்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தலாம் என அவர் கூறியுள்ளார்.
11: தமிழ்நாட்டில் திமுக மற்றும் அதிமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை பெருமளவில் விஜய் கைப்பற்றுவார் என திமுக கூட்டணியின் அங்கம் வகிக்கும் விசிகாவின் தலைவர் தோல் திருமாவளவன் முதன்முறையாக தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. எனினும் தனித்து ஆட்சியினை கைப்பற்றும் அளவுக்கு விஜய் வலிமை பெறவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
9: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
12: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416 888
13: 9492. எல்லா லிசனர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபுட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற HST ரீபேட் பத்தி என்கொயர் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். பிரீமியர் டக் ஃபுட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்றதுக்காக புதுசா இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். முந்தி ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயரா இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 மில்லியன் வரைக்கும் இந்த HST ரீபேட்க்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து ஏப்ரல் 1st அடுத்த வருஷம் மார்ச் 31st நீங்க சைன் பண்ணி ஆனோம், அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்க கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் பிரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறதும் நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
12: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட். மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
9: Weekend vibration. Vibration. East FM 102.7.
14: இனி நம்ம ரெண்டு குரூப் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம ப்ரொடியூசர், இனி நைட் ஃபங்க்ஷன் ஒன்று செய்கிறாரு, எல்லாரும் வந்துருங்க. இதுதான் அந்த மொத குரூப். இந்த குரூப்போட தலைவன் சரவெடி சாய். ரெண்டாவது குரூப், இந்த குரூப்போட தலைவன் ராக்கி ரஞ்சி. இந்த ரெண்டு குரூப்பும் பஸ் ஸ்டாப்ல பஸ் விட்டாம நிக்கிறது ஊர் தலைவரோட லீகல் பிரின்சஸ் பார்வதிக்காக. எப்பயும் போல திருவிழாக்கு லேட்டா வர பார்வதி இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து யாருக்கு ஓகே சொல்லுவானே, இந்த ரெண்டு குரூப்புல ஒரு பயங்கரமான வார் போய் நிறுது. ஆஸ் பர் தமிழ் சினிமாலா இவன் தான் ஹீரோ, இவனுதான் ஓகே சொல்லுவா. இந்த வீடியோ பார்க்கதானே போறீங்க, பாருங்க.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch வீதியில், மெக்காமினுக்கும் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. Nei. Petrukol vadil siramangalai sandhikkirirkala. No problem. Pradhana vangikalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seyyapadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
11: சுச்சும் சா.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 647-891-0742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 gram மேகி கோகனட் மில்க் பவுடர் $3-$4. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 Broke Road, Brokendale, Bro, 905-512-4261.
4: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக டாக்ஸ் ரிஃபண்டினையும் பெற்றுத் தருகிறார்கள்.
5: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1, 416-285-6900. கெனடியன் ஸ்டீல்ஸ் சந்திப்பில், 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
6: 6 4 2 6 7 3 3 4 info@oceantax.ca.

0: போராட்டம் திரைப்பட பாடல் வாகிசன் ராசையா மற்றும் பூவன் மதீசன் ஆகியோர் அந்த பாடலை தந்திருந்தார்கள். பாடலுக்கான வரிகள் உமாகரனின் வரிகளாக அந்த வரிகள் காணப்பட்டவை குறிப்பிடத்தக்கது.
1: நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் நாங்கள் காலநிலையை பார்த்தவர்கள்தான். இப்பொழுது 7 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உள்ளே 4 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இரவு 0 டிகிரி செல்சியஸாக உள்ளே மாறை 3 ஆகவும் உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 13 டிகிரி செல்சியஸாக உள்ளே 11 ஆகவும் உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக உள்ளே 21 ஆகவும் உணர இருக்கின்றோம். 1 மில்லிமீட்டர் குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது.
0: நாளை நாளை பொறுத்தவரை எரிபொருளின் விலை என்று பார்க்கின்ற பொழுது டொரண்டோ பெரும்பாகும் கூடுதலாக மே மாதம் 3ஆம் தேதி பெரும்பாலான நிரப்பு நிலையங்களில் 1% எரிபொருளின் விலை குறைவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: சரி நேர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் எங்களுடைய இணைந்திருந்ததற்கு நன்றியும் சொல்லிக்கொண்டு
0: நிச்சயமாக இன்றைய நாள் மிஸ்டர் நைட் பல்வேறு பாடல்களோடும் மிக முக்கியமான கலைஞரோடும் உங்களை சந்தித்திருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு விடுபட்டுக் கொள்ளும் நாங்கள்.
1: இன்றும் அன்புடன் உஷா மதன்,
0: என்று மகள் அன்பின் டி எஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களே, தொடர்ந்து மீஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருங்கள்.
1: நன்றி நேர்களே.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. Walk-ins welcome, appointments welcome.
7: புதிய பேஷன்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பேர்.
9: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
10: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
11: This is East FM. East 102.7.
12: سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

کنی تا نوازشت کنم، بی خودی قهر کنی غرق خواهشت کنم.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது இஸ்டஃபம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM. Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds சகலவிதமான blinds மற்றும் draperies ஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் free estimation, free installation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation, free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் மார்க்மென் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
5: East FM 102.7 கேட்டாலே summer summer summer. East FM 102.7.

0: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
0: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் Road, Suite 307, 6474780144.
2: செய்யலாம்.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் April 29 முதல் கோலாகல ஆரம்பம். May 2 கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
8: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
9: அழகு அழகு. 647-787-3784.
10: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
11: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

East FM 102.7. This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 4°C, உணர்நிலை 4°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3ஆம் தேதியின் காலை காற்றலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றும் மகிழ்ச்சி. 14°C இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அழகான ஒரு காலநிலை, அதே நேரம் சூரியனுடன் கூடிய ஒரு பிரகாசமான நாளாக இன்றைய நாளும் மலர்ந்திருக்கின்றது. இந்த வாரமும் அப்படியான ஒரு இரட்டை இலக்கத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைய காத்திருக்கின்றது. இப்பொழுதிலிருந்து 9:00 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். 24 மணித்தியாலும் கேட்டு மகள ஈஸ்ட் எஃப்எம் .ca அதே நேரம் 102.7 காத்திருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இப்போது நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய செயலிகளை தரவிறக்கம் செய்து அவற்றினூடாகவும் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோரூடாகவும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் கேட்டு மகிழலாம். காணொலிகளாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அது மட்டுமில்லாமல் எங்களை தொடர்பு கொள்ள 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். காலை சூரிய உதயம் இன்றைய நாளில் 6-7 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:21 இடம்பெற காத்திருக்கின்றது. இன்று மதியத்தை எட்டுகின்ற பொழுது வெப்பநிலை அதிகரிக்க காத்திருக்கின்றது. 14°C, நாளைய நாள் 22°C, செவ்வாய்க்கிழமை 16°C உணரப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையினை அலங்கரிக்கின்றது. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. 11 மணி வரை இன்றைய நாளும் பேசிக் கொள்வதற்காக பல விடயங்கள் உலகில் இடம்பெற்றுக் கொண்ட முக்கியமான செய்திகள், அது மட்டுமில்லாமல் புதினங்கள் காத்திருக்கின்றன. கூடவே உங்களுக்கான பாடல்கள், அது மட்டுமில்லாமல் ஊக்கம் தருகின்ற கூற்றோடு இன்றைய நாளும் 2 மணித்தியால பொழுது உங்களை சந்திக்க தயாராகின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த புதிய நாள் மே மாதம் 3ஆம் தேதி எல்லோருக்கும் இனிய நாளாக மேட்டுமென எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் பட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்டர் ஃபெமின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

நேரம் காலை 9:09 4 டிகிரி செல்சியஸ் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 3 தேதியின் காலை காற்றலையூடாக நின்றிருக்கின்றோம். வீக்கெண்ட் முடிஞ்சாச் சொல்லித்துக் கொண்டிருக்கிறது ஸ்டெஃபன் அலைகளில். இந்த மே மாதம் 3 தேதி வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். வாஷிங்டன் டிசி இது நகரமாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டது. இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு சொல்லுகின்றது. ஏதென்ஸ் பல்கலைக்கழகம் உலகத்தினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது 1837 இது நாளில் இது உருவாக்கம் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பிபிசி தமிழோசை வானொலி அறிவிக்கப்பட்டது அல்லது ஆரம்பிக்கப்பட்டது 41 இந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நாளில் குறிப்பாக இந்த எரித மின்னஞ்சல் என்கின்ற ஆர்ப்னட் எனும் கணினி வலைப்பின்னலில் அமெரிக்காவில் அனுப்பப்பட்டுக் கொண்ட முதலாவது செய்தி 78 பதிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நாளில் வரலாற்றில் பதிவாகியிருக்கின்ற முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்றைய நாளில் கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டே. இந்த மனித உரிமைகள் சாசனத்தில் இருக்கின்ற 19 பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற பேச்சுரிமைக்கான சுதந்திரத்தை உலக நாடுகளின் அரசுகளுக்கு நினைவூட்டும் ஒரு ஐநாவினுடைய சிறப்பு நாள் பிரகடனமாக இந்த உலக பத்திரிகை சுதந்திர நாள் மே மாதம் 3 தேதி ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. 91 யுனெஸ்கோ அமைப்பினால் நடாத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தின் போது 26 அமர்வில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளோடு ஒவ்வொரு விடயங்களை தாங்கி இந்த நாள் உலகில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சுதந்திரம் என்பது இன்றும் மறுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழலில், குறிப்பாக இந்த இயற்கை சேர்க்கை போர்ச்சுகூழல் இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களுக்கு மத்தியில் இது ஆண்டுதோறும் இது சார்ந்த விழிப்புணர்வை வந்து மையப்படுத்தியதாக இந்த நிகழ்வுகள் உலகில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் லீட்டர் ஒன்றுக்கான விலை ஜிடிஐ பெரும்பாகத்தில் இன்றைய நாளில் 185.9% விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சராசரியாக. அதே நேரம் குறைந்த விலையாக நீங்கள் அல்ட்ராமார் இதே 16,544 ஹியோன்டாரியோவில் 166.9% பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இலக்கம் 23.14 கிங்ஸ்டன் ரோட்டில் அமைந்திருக்கின்ற சென்டெக்ஸில் 173.9% நீங்கள் லீட்டர் ஒன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தாமதங்களற்ற பயணங்களை காலை பொழுது தந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் மரத்தன் போட்டிகள் டவுன் டவுனை பொறுத்தவரையில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிறைய இடங்கள் இதனால் மூடப்பட்டிருக்கின்றமையும், எனவே நீங்கள் டவுன் டவுனுக்கு செல்லுகின்றீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக மாற்று வீதிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். 9:11 இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட் என்ஜினியரிங் ஹார்ட்வுட் லக்ஸரி வைனல் லெமினேட் டைல்ஸ் கார்பெட் ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்ட் மலு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும் GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 2930550 goodlifeflooring.ca
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 May 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து May 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. May 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், May 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் April 29 முதல் கோலாகல ஆரம்பம். May 2 கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் 2 வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட் யூனிட் 47 ஸ்காப்ரோ.
9: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
10: you? Weekend East FM
9: 102.7. Weekend East FM,
11: the greatest radio station.

வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இணைந்திருக்கின்றோம் 9:25. சிறிய ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கிறது, செரி பிளோசம் ஆரம்பமாக இருக்கின்றது. நீங்கள் பூத்து குலுங்குகின்ற இந்த செரி மரங்களை பார்வையிட, படங்கள் எடுக்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போட அல்லது அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஸ்பிரிங் ப்ளோம்ஸ் இணையத்திலும், அதாவது சிட்டி ஆஃப் ட்ரோன்டோ .ca/செரி பிளோசம் என்கின்ற நீங்கள் இணையதளத்துக்கு செல்வதனூடாக இதை பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லியவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 311 என்கின்ற இலக்கம் அல்லது நான் எமர்ஜென்சி போன்ற விடயங்கள் வந்து எதற்காக நீங்கள் அழைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் வந்து அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போ ஒரு நெய்பர்ஹுட்ல இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய இடத்துல வந்து ஒரு பார்ட்டி நடக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த பார்ட்டியினா ஊடாக அல்லது அந்த கொண்டாட்டங்களினால் சத்தம் அதிகமாக இருக்கின்றது, உங்களுக்கு அது அசௌகரியத்தை தருகின்றது அப்படி என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் 911 பதிலாக 311 தான் அழைக்க வேண்டும் அல்லது ஆன்லைன் ஊடாகவும் இதற்கான முறைப்பாடுகளை நீங்கள் பதிவு செய்தலாம் அப்படி என்று சொல்லியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். QR கோட் ஃப்ராட்லைன் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது. வாகனங்களை தரைக்கின்ற பொழுது பல இடங்களில் வந்து பார்க்கிங் மிஷினில் வந்து போலியான QR கோட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கின்றது. எனவே சரிபார்த்து நீங்கள் வாகனங்களை தரைக்கின்ற பொழுது முறையான அந்தந்த மிஷின்களுக்கான பணத்தை செலுத்துங்கள் என்பதையும் நகரசபைகள் ஞாபகமூட்டியிருக்கின்றன. ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்றைய நாளை பொறுத்தவரையில் டவுன் டவுனில் இந்த மரதன் போட்டிகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏனைய நிகழ்வுகளும் இன்றைய நாளில் இடம்பெறுவதை குறிப்பிடத்தக்கது. எனவே அது குறித்தும் அவதானமாக இருக்குமாறும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். 9:27 ஈஸ்டர்ஃபம் தமிழோர் இணைந்திருக்கின்றோம். 6°C இருக்கின்றது. ஒரு சிறப்பான ஒரு காலநிலை இன்றைய நாளில் மதியம் 15°C இருக்கும் அப்படி என்று சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். பொதுவாக இலக்கியங்கள், படைப்புகள் அல்லது தொழில்முனைவோருடைய கூற்றுகளாக இருக்கலாம், அனுபவ மொழிகளாக இருக்கலாம், படித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வோம் என்றும் ஒரு அழகான விஷயம் இருக்கிறது. நேற்றுப்படி நாங்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் நிறைவாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தோமோ, இன்று இன்னொரு விடயத்தை பற்றி பேசிக் கொள்ளலாம். இந்த மகிழ்ச்சி என்கின்ற ஒரு விடயம், சந்தோஷம் என்பது சில வழிகளில் நாங்கள் தேடி அலைகின்ற ஒரு பொருள் அப்படி சொல்லி அதை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருப்போம். ஏனென்றால் இது இருந்தால் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இது நடந்தால் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படி என்று சொல்லிக் கொள்வோம். சூழ்நிலைகள் அல்லது எங்களை சுற்றி இடம்பெறுகின்ற சம்பவங்கள் வந்து சில வழிகளில் எங்களுடைய மனநிலையை குலைக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது என்கின்ற ஒரு உணர்வையும் நாங்கள் அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்வோம். வழக்கமான விஷயம், ஏனென்றால் மனிதன் அப்படிதான், அவர் தொட்டாச்சி நீங்க போன்ற சில விடயங்களுக்காக நாங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்வோம் அல்லது ஆரவாரப்பட்டுக் கொள்வோம், ஆனால் சில விஷயங்களுக்காக துக்கப்பட்டுக் கொள்வோம். இந்த துக்கப்படுகின்ற விடயங்கள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், நாள் முழுதும் உங்களை தங்களுடைய கட்டுக்கோப்புகள் வைத்துக் கொள்ள ஆரம்பித்துக் கொள்ளும். அது எண்ணங்கள் நீங்கள் வசைப்பாட ஆரம்பிக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்களுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இரண்டு வழிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இரண்டு வழிகள் என்ன என்று சொல்லி சொன்னால், இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது, அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்ற கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், அல்லது அந்த சூழ்நிலை பற்றிய உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய மனப்பாடை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், எல்லா நேரத்திலும் எல்லாவற்றையுமே வந்து உங்களால் மாற்ற முடியாது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு விஷயம் எங்களிடம் இருக்கின்றது, ஆனால் அதற்கான பதில் எங்களிடம் இருக்கும் என்று சொல்லி சொல்லலாம். அது ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம், அல்லது ஒரு பாடமாக பார்க்கலாம், ஒரு சுமையாக பார்க்கலாம், அல்லது அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வளர்ச்சியாக பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். ஒரு விடயம் இடம்பெறுகின்ற பொழுது அது உங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை தருகின்ற விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், எப்பவுமே நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய இரண்டு கேள்விகள் இருக்கின்றது. ஒன்று என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இதை அல்லது அந்த பொழுதை உங்களால் மாற்ற முடியுமா என்று சொல்லி என்றால், மாற்ற முடியும் என்று சொல்லி சொன்னால் அதை மாற்றி அதற்கான சந்தோஷம் தருகின்ற விடயத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி மாற்ற முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் அந்த பொழுதுக்கான மனப்பாங்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஒன்றால் சூழ்நிலையை மாற்றுங்கள், அல்லது அந்த சூழ்நிலை பற்றி உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அமைதி என்பது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதில்லை, அதை புரிந்து கொள்வதில் இருக்கின்றது. அதை புரிந்து கொள்வதனால்தான் உங்களுக்கு இந்த அமைதியிலிருந்து மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அதைத்தான் அன்றைய நாளில் நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே அந்த ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு நீங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 9:29

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All my blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra blinds மிக குறைவாக $49 முதல், free estimation, free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All my blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra blinds as low as $49 முதல், free estimation, free insulation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ் அளிக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ் அளிக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். Elico
1: Weekend, Weekend East FM 102.7.

9:42, 6 டிகிரி செல்சியஸ், 4 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் என்ன நடக்கின்றது? நாளைய நாளுக்காக உலகம் முழுவதும் காத்திருக்கின்றார்கள். தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்று சொல்லி என்று ஆங்காங்கே இது சார்ந்த பல்வேறு பெற்ற சிதறர்கள் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துவதற்கு பாஜக முயற்சி செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு திமுக இது குறித்து கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் நிறுத்த முயற்சிப்பதாக அமைச்சர் ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்டாலின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகி இருக்கின்ற நிலையில் இதை தடுப்பதற்கான பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மறுமுனையில் இந்த வாக்கு எண்ணிக்கைகள் தொடர்பாக, இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகள் தொடர்பாக இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நாளைய நாளில் இந்த முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 234 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்த நிலையில் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மின்னணு இயந்திரங்கள் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான 234 வாக்கு எண்ணும் அறைகளும், தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலான 240 அறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும், திங்கள் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணியும், தொடர்ந்து 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் வாக்குகள் எண்ணும் பணியும் தொடங்கும் அப்படி என்று சொல்லியும், இதற்காக கிட்டத்தட்ட 10,545 பணியாளர்களும், செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை நேர்மை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும், தொகுதிக்கு ஒருவரென 234 தேர்தல் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 100,000 போலீசார் இதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லியும் அதிகாரிகள் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் அதிக பயணிகள் பயன்படுத்திய விமான நிலையங்களில் சென்னை முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த கடந்த நிதியாண்டை பொறுத்தவரையில் சென்னை விமான நிலையம் வந்து அதிகமான பயணிகளை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2.3 கோடி பயணிகள் சென்னை விமான நிலையமூடாக பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தைய ஆண்டை விட இது 2.7% அதிகம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இரண்டாவது கோவை விமான நிலையம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கோவையை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஆண்டு 2.97 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது திருச்சி விமான நிலையம் அப்படி என்று சொல்லியும் இந்த விடயங்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. 9:44, இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாற்றுடன் இருந்திருக்கின்றோம். 6 டிகிரி செல்சியஸ், 4 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

9:49 அடைந்திருக்கின்றோம். இரு காலை காற்றலையோடு இப்போது இலங்கை தொடர்பான சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ராஜகிரிய மெத்தவெல்லிக்கட பகுதியில் இருக்கின்ற இடம் ஒன்றில் சட்டவிரோதமாக நிதி மோசடிகள் செய்த வெளிநாட்டவர்கள் 120 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது சீனா, வியட்நாம், மலேசியா, மடகஸ்கார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்படி என சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கணினிகள், கைபேசிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்பினரில் ஒரு சிலர் தப்பியோடி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை கைது செய்வதற்காக வெலிக்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மோசடி வர்த்தகத்தை இவர்கள் அங்கு இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்து மேற்கொண்டு வந்தார்கள் என்று சொல்லியும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஜூலை மாதம் 1 முதல் இலங்கையில் மின்னணு தளங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளுக்கு வட் வரி அறவிடப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வட்வரி வீதத்தினை தற்போது 18%லிருந்து 20.5% அதிகரிப்பதற்கும் இப்போது முன்மொழியப்பட்டு அதற்கான வர்த்தமானி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளமையை கருத்தில் கொண்டு முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் குறிப்பிட்ட அளவு அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிலதிபர்களின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரோஹன பெரா தெரிவித்திருக்கின்றார். பெட்ரோல் விலை 12 ரூபாயினால் அதிகரித்திருக்கின்ற ரீதியில் இப்போது 1 கிலோமீட்டருக்கு வசூலிக்கப்படுகின்ற 90 ரூபாய் கட்டணத்தை 10 ரூபாயினால் உயர்த்துமாறும் தாம் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார். முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாயும் இரண்டாவது கிலோமீட்டருக்கு 90 ரூபாயுமாக வசூலிக்கப்படுகிறது. எனவே இரண்டாவது கிலோமீட்டருக்கான கட்டணத்தையும் 100 ரூபாவாக உயர்த்துவது அத்தியாவசியமானது அப்படி என்று சொல்லியும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. ஓ மை ஹோம்.
2: தேர்றன் கிடைக்கதே இல்ல.
3: என்னத்த தேடி நீர்? என்ன கிடைக்குது? இல்ல
2: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
3: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல. அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
2: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
4: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட் 2002 மிடில் ஃபீல்ட் ரோட் யூனிட் 5 மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்
5: Ajax Nissan N Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
6: மாதந்தம் வெறும் $298களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
5: 2025 Nissan Kicks Play S
6: மாதந்தம் வெறும் $298களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
5: 4374777960. MJ

0: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், ஜிடிஏ ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
0: MJS கோல்ட் ஹவுஸ்.
1: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MJS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
2: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.

பார்வையிடம் 14 டிகிரி செல்சியஸ் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அதே நேரம் நாளைய நாள் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. 27 டிகிரி செல்சியஸ் காலை, 9 டிகிரி செல்சியஸ் நாளை மதியம், 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. ஃபோரோபனை பொறுத்தவரையில் ஃபோரோபனுடைய வெஸ்ட்பவுண்டில் பேபியூக்கும் அதே நேரம் டிவிபிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் நிகழ்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஃபின்ச்சில் இருந்து யோக்மில்ஸ் வரையிலான பகுதிகள் சவுத் பவுண்ட் டிவிபியிலும் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. எக்லிண்டனுக்கு அருகில் டிவிபியினுடைய சவுத் பவுண்டில் ஹல்சா டி எட்டோபிகு பரேடும் இடம்பெறுகின்றது. ஃபின்ச் அவென்யூ வெஸ்ட் வுட்பைன் டவுன் ப்ளோவேட்டில் இடம்பெறுகின்றதனால் அந்த பகுதியிலும் இப்போது தாமதங்கள் நிறைந்திருப்பதே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவின் பின்னர் மாற்றமில்லை. லிட்டர் ஒன்றுக்கான விலை 185.9 இப்போது ஜிடிஐ பெரும்பாக்கத்தில் பெருவாரியான இடங்களில் விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றது. இன்றும் உங்களுக்காக ஒரு விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருப்பதற்கு இரண்டு வழிகள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த இரண்டு வழிகள் என்ன வழிகள் என்று சொல்லி சொன்னால், ஒன்று, உங்களிடம் இருக்கின்ற அல்லது நீங்கள் இப்போது சந்திக்கின்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்ற முடியவில்லை என்று சொல்லி சொன்னால், அந்த சூழ்நிலை அல்லது அந்த நிமிடம் அல்லது அந்த கணம் பற்றிய உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம் இருக்கின்ற அந்த சம்பவம் அல்லது அந்த சூழ்நிலை, அல்லது ஒரு பாடமாக பார்க்கலாம், சுமையாக பார்க்கலாம். மகிழ்ச்சி என்பது எப்போதுமே இந்த சரியான சூழ்நிலையில் வருவதில்லை. எல்லாமே நல்லா நடந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லை, அப்படி என்றால் உலகத்தில் யாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சரியான பார்வையில் இருந்து அதை எவ்வாறு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்றீர்கள், அதற்கான ரியாக்ஷன் ஆக்ஷன் எதுவாக இருக்கின்றது என்பதிலிருந்து தான் அது உருவாகிக் கொள்ளுகின்றது. எப்போவுமே ஒரு விடயம் உங்களை சுற்றி இடம்பெறுகின்ற பொழுது, அதாவது உங்களுக்கு அசௌகரியத்தை தருகின்ற பொழுது, நீங்கள் கேட்கின்ற இரண்டு விஷயங்கள் என்ன என்று சொல்லி சொன்னால், ஒன்று, இந்த விடயத்தை என்னால் இப்பொழுது மாற்ற முடியுமா, முடிந்தால் அதில் செயலில் இறங்கிக் கொள்ளுங்கள். முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் அதை பற்றிய உங்களுடைய எண்ணத்தை மனப்பாங்கி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அமைதி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதில்லை, ஆனால் அதை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட்டுக் கொள்ளுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து முடிந்திருக்கலாம். 11 மணி வரை காற்றலையில் இது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு.

பத்து மணி 11 நிமிடம், 8 டிகிரி செல்சியஸ் நிலையும் 8 டிகிரியாக அதிகரித்திருக்கின்றது. இந்த ஈரானுடைய போர் முடிந்தால் தான் பெட்ரோல் விலை குறைவடையும் அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு சொந்தக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஈரானுடனான போர் முடிந்ததும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படலாம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். பிப்ரவரி 28 இந்த அமெரிக்கா ஈரானுடனான போரை இஸ்ரேல் மூன்று இணைந்த ஒரு போர் வந்து ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த போரால் போக்குவரத்துகள் முடக்கப்பட்டன. அதே நேரம் ஹார்முஸ் நீரிணை மீதான முடக்கம், இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் விலை உயர்வு, பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு, இப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களுக்கான காரணம் இதுவாக இருக்கின்றது. ஆனால் 2027 முன்னர் இந்த பெட்ரோலிய பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கின்ற கிறிஸ் ரைட் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது அதற்கான ஒரு மாற்று கருத்தினை அவர் சொல்லியிருக்கின்றார். ஈரானுடனான போர் நிறைவடையாமல், நிச்சயமாக அல்லது போர் முடிவடையாமல், அதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுக் கொள்ளாமல் இந்த பெட்ரோல் விலை குறைவடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது இரு நாடுகளும் ஆலையால் அவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடனான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியிருக்கின்ற ரீதியில் வாஷிங்டன் தனது ஆதிக்க போக்கை கைவிடாவிட்டால், பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயார் கைவிட்டால் மட்டும்தான் தயார், அப்படி இல்லாவிட்டால் மறுபடியும் போரிடுவதற்கு தாங்கள் தயார் அப்படி என்று சொல்லி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் மறுபுறத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார், ஈரானை நம்ப முடியாது அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரானை நம்ப முடியாது என்று சொல்லியும் இந்த சமாதான உடன்படிக்கை எட்டுவதற்கு சிரமமாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இலக்கியவர்கள் அடைவார்கள் என்பதில் எந்த நம்பிக்கையும் தனக்கு இல்லை என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். மறுபடியும் போர் ஆரம்பிப்பதற்கான ஒரு பதட்டமான சூழலை இது உருவாக்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தேச துறைகளுக்கு அல்லது உளவாளிகளுக்கு மரண தண்டனையை ஈரான் வழங்கியது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஒரு தீவிரமான நிலை ஏற்பட்டிருக்கின்ற ரீதியில் ஈரானிய ஒரு புரட்சிகர காவல் படையுடன் தொடர்புடைய ஃபார்ஸ் செய்தி நிறுவனத்தினுடைய தகவலின்படி மொசாட் அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பில் இருந்த நாட்டின் ரகசியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற சிலருக்கு இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாடான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி மையங்கள் தொடர்பான வரைபடங்கள், அங்கிருக்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இந்த நபர் மொசாட்டுக்கு தகவல் வழங்கியிருப்பதாகவும் ஈரானுடைய செய்தி ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது. எண்ணெய் விலை பற்றி பேசுகின்ற பொழுது, கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு பிறகு வெனிசோலாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஐரோப்பாவுக்கான ஏற்றுமதி விரிவுபடுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் வெனிசோலாவினுடைய எண்ணெய் ஏற்றுமதி 1.23 மில்லியன் பீப்பாய்களாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 61 கப்பல்கள் எரிபொருளுடன் வெளியேற இல்லையில் ஏப்ரல் மாதத்தில் அந்த எண்ணிக்கை 66 உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசிய சந்தைகளுக்கான வெனிசோலாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதையும் திறக்கப்பட்டிருப்பதாக

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

மியான்மரில் வீட்டு சிறையில் ஆங் சாங் சூ கி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக போரிட்டவரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஆங் சாங் சூ கியினுடைய சிறை தண்டனை குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த வீட்டு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. 21 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 80 வயதுடையவர். இவருடைய தலைமையிலான ஜனநாயகத்துக்கான தேசிய கட்சியின் ஆட்சியை கவிழ்த்து ராணுவ அதிகாரத்தை ராணுவம் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 33 சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. அவருடைய ஊழல், நாட்டின் ரகசியங்களை வெளியிட்டது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்காக சமீபத்தில் பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டு அவருடைய தண்டனை காலம் 27 அதை நேரம் 18 குறைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவரை வீட்டு சிறைக்கு மாற்றியுள்ளதாக அரசு தரப்பில் மே 2 வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. AI அண்மை காலமாக எல்லா இடங்களிலுமே வியாபித்து வருகின்ற ரீதியில், குறிப்பாக இந்த AIனால் தொழில்துறை பாதிக்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு பேரும் சொல்லப்பட்டு வருகின்ற ரீதியில் சீனா ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது. இந்த தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்ய AI காரணமாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சீன நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. ஹாங்ஸோ இடை மக்கள் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 2022 செயற்கை நுண்ணறிவு வெளியீட்டை கண்காணிக்க பணிக்கமர்த்தப்பட்ட ஜோ என்ற ஊழியர் ஊதிய உயர்வை கோரிய நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். நிறுவனம் குறிப்பிட்டிருக்கின்ற பணி நீக்க காரணங்கள் நிறுவனத்தின் அளவு குறைதல் அல்லது செயல்பாட்டு சிக்கல்கள் போன்ற எதிர்மறையான சூழ்நிலைகளின் கீழ் வரவில்லை என்று சொல்லியும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருப்பதோடு, அதே நேரம் குறிப்பாக தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்கின்ற பொழுது AI ஒரு காரணமாக அந்த நிறுவனங்களோ அதனுடைய முதலாளிகளோ பயன்படுத்த முடியாது என்று சொல்லி சீனா இப்பொழுது சீனாவுடைய இந்த நீதிமன்றம் குறிப்பாக தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. IPL போட்டியில் 46 போட்டி அகமதாபாத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. குஜராத் டைட்டன்ஸ் 4 சுழற்சியில் வெற்றி பெற்று களத்திருப்பை தெரிவு செய்து கொள்ள பஞ்சாப் இப்பொழுது துருப்பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. 5.3 ஓவர் பந்து பரிமாற்றத்தில் 35 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. 3 விக்கெட்டுகளை இழந்து பஞ்சாப் அணி அணியின் சார்பில் ஆடுகளத்தில் அணியின் தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் 15 ஓட்டங்களோடும், நேஹல் வதீரா இப்போது அவரோடு இணைந்திருக்கின்றார். இறுதியாக பிரம்ஸ்ரம் சிங் 15 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேடா 1 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். முகமது சிராஜ் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் இடம்பெற்றுக் கொண்ட சன்ரைசர்ஸ் அதே நேரம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டியின் போது கொல்கத்தா வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சன்ரைசர்ஸ் 165 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலளித்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 169 ஓட்டங்களை 3 விக்கெட்டுகளை இழந்து பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த போட்டியினுடைய ஆட்டு நாயகனாக வருண் சக்கரவர்த்தி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இப்போது நடந்து முடிந்து கொண்டிருக்கின்ற போட்டியில் அடிப்படையில் பஞ்சாப் தொடர்ந்து முதலிடத்தில் காணப்படுகின்றது. அட்டவணையில் ராயல் சேலஞ்சர்ஸ் 2 அதே நேரம் சன்ரைசர்ஸ் 3 இடம், ராஜஸ்தான் 4 இடம், குஜராத் 5 இடம், சென்னை 6 இடம், டெல்லி 7 இடம், கொல்கத்தா 8 இடம், மும்பை 9 இடம், லக்னோ 10 இடத்தை பிடித்திருக்கின்றது இந்த அட்டவணையில் இப்போது.

0: அண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
5: 416-461-6401.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7
6: East FM.

10 மணி 43 நிமிடம் 8 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இப்போதெல்லாம் மூளை முடுக்க எங்கும் உணவுபடுகின்ற பாடலாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த பாடல். சில பாடல்கள் வந்த பிற்பாடு அதிகமாக பேச ஆரம்பித்துக் கொள்வது போன்று இந்த பாடலும் இப்போது ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு பாடலாக இருக்கின்றது. இவ்வளையில் கனடாவை பொறுத்தவரையில் இன்னொரு NBA சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று சொல்லி ராப்டர்ஸ் ரசிகர்கள் காத்திருக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். 7வது போட்டி இன்றைய நாளில் இடம்பெறப்போகின்றது. இந்த போட்டி ஓஹியோவில் இருக்கின்ற ராக்கெட் அரினாவில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளீவ்லேண்ட் கவாலியர்ஸுக்கும் அதே நேரம் டொரண்டோ ராப்டர்ஸுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கின்றது. இந்த ராப்டர்ஸ் சந்திக்கின்ற இரு அணிகளும் சந்திக்கின்ற 7வது இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் இது அதே மாதிரி இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றது. 2019 ஆண்டு ஈஸ்ட் செமிஃபைனலில் வந்து கேம் 7 ராப்டர்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்புக்கு நுழைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பின்னர் NBA சாம்பியன்ஷிப்பையும் அதை சுபீகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த பொழுதில் கபாய் லயனட் அவர்கள் தான் அதிகமாக பலராலும் பேசப்பட்டுக் கொண்ட ஒரு பெயராக இருந்தது. இப்போது ஆர்ஜி பாரட்டினுடைய கடந்த போட்டியில் இடம்பெற்றுக் கொண்ட இந்த சிறப்பான ஆட்டத்தின் பெறுபேறு இப்போது 7வது போட்டிக்கு அணி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது. இன்று இரவு இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு போட்டியாகவும் இன்று இரவு டொரண்டோவை பொறுத்தவரையில் அதுவும் ராப்டர்ஸ் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கின்ற ஒரு போட்டியாக மாறியிருக்கின்றது. ஸ்பிரிட் அலைன்ஸ் நேற்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது தாங்கள் உடனடியாக தங்களுடைய ஆபரேஷன்ஸை வந்து டவுன் பண்ணுகின்றோம், அதே நேரம் ஷட் பண்ணுகின்றோம் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கஸ்டமர் சர்வீஸ் உட்பட விமான போக்குவரத்துகள் பரப்புகள் உட்பட அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 30 காலமாக இங்கு வந்த ஒரு டிஸ்கவுண்டட் ஏர்லைன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ். இந்த ரீதியில் இந்த நிறுவனத்தினால் கெனடியர்களுக்கும் பாதகம் ஏற்பட்டுகின்றது, அவர்களும் அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கனடா அமெரிக்கா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து இதில் வந்து கொள்வனவு செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃப்ளோரிடாவை தளமாக கொண்டு இயங்கி வருகின்ற ஒரு பட்ஜெட் கரியர் தான் இந்த ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் தான் அவர்கள் விட்டிருக்கின்ற செய்தி குறிப்பு நேற்றைய நாளில் ஒன்டாரியோ அதே நேரம் குபெக் கெனடியன் ட்ராவலர்ஸும் இதனால் பாதிப்படைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. காரணம் போர்டர் ஊடாக பயணிக்கின்றவர்கள் அமெரிக்காவினுடைய பிட்ஸ்பர்க்கிலிருந்து நயாகராவாக இருக்கலாம் இடங்களுக்கான ஒரு சீப்பர் ஃபேர்ஸை வந்து இது வழங்கி வருகின்ற ரீதியில் வந்து இந்த பாதிப்பை இவர்களும் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கெனடியர்கள் இந்த கேஸ் பிரைஸ் அதிகரிப்பதன் காரணமாக இந்த சம்மரில் வந்து ரோட் ட்ரிப்ஸை வந்து தாங்கள் கேன்சல் பண்ணுகின்றோம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதில் கிட்டத்தட்ட பலருடைய கருத்தை இது சார்ந்து வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற கருத்து கணிப்பில் வந்து 3/2 கெனடியர்கள் அதாவது 66% வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த டயர் ரப்பர் அசோசியேஷன் ஆஃப் கனடாவினால் இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் சொல்லியிருக்கின்றமை என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் நாளுக்கு நாள் இந்த கேஸ் பிரைஸ் அதிகரித்து வருவதன் காரணமாக தாங்கள் இந்த முறை இந்த வீதி பயணங்கள் அல்லது சமருக்கான பயணங்களை வந்து செய்வதில் கொஞ்சம் யோசிக்கின்றோம் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். பிப்ரவரி மாதத்திலிருந்து கேஸினுடைய விலை என்பது அதிகரித்திருக்கின்றது. சில இடங்களில் இந்த வார இறுதி நாட்களில் ஒன்றாரியை பொறுத்தவரையில் $1.90 விற்கப்படுவதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த ரீதியில் தான் இந்த விடயம் தொடர்பான கருத்து கணிப்பும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. 10:48 8 டிகிரி செல்சியஸ் நாளைய நாள் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. அந்த விடயத்தோடு நானும் காலை பொழுதில் இருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்க கோகுலன் மற்றும் சகானா காலை பொழுதில் விடைபெற்றுச் செல்லும். நான் என்ன செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டுச்சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா.

0: அழகு அழகு 6477873784
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651
3: 416-457-0651 Some conditions may apply.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
5: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரட்டி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும்.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்.
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
6: மனத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: பாட்டு
9: நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒலிபரப்பின் ஊடாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வணக்கம் சஹானா.
10: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நானும் நலமா இருக்கிறேன்.
9: அந்த பிரைட்டா கால பொழுது முடிந்திருக்கின்றது என்று பல பேர் நினைப்பாங்க, அப்படித்தானே?
10: அதே மாதிரி தான், அப்படி ஒரு ஒளிவட்டம் தெரியுது.
9: ஒளிவட்டம் தெரியுது, எங்கேயோ பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். டொரண்டோ பெரும்பாகத்தில் இந்த ஒளிவட்டம் பற்றி பேசுகின்ற பொழுது, என்னதான் ஒளிவட்டம் தெரிஞ்சாலும் கூட, இப்பொழுது 8 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 8 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. லீசான குளிரோடு கூடிய காலை பொழுதாக இன்றைய நாளின் காலை பொழுது மலர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் பகல் பொழுது 14 டிகிரி செல்சியஸ், 12 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும். இன்றைய நாளின் மாலை பொழுதும் கூட 12 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. மலையோடு கூடிய பகல் பொழுது, மாலை பொழுது மற்றும் இரவு பொழுதிலும் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றது.
10: அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இசபம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள இசபம்.ca வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்கலாம். ஆப் ஆக டவுன்லோட் செய்து இலவசமாக நீங்களும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை. சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
9: டொரண்டோ பெரும்பாகத்தில் நாளைய நாளில் எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒருவரை தான் ரெட் கார்பெட்டுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். மே மாதம் என்று சொல்கின்ற பொழுது, மே மாதத்தின் ஆரம்பத்தில் மிக முக்கியமான ஒரு தமிழ் சினிமா பிரபலம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருந்தார். பலரும் கொண்டாடுகின்ற ஒருவரை நாங்களும் இன்றைய நாளில் ரெட் கார்பெட்டில் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் யார் என்றதை நாங்களும் வலிமை போன்று கேட்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க.
11: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அதை நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். கேன் கேன்,
12: நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா, ஏன்னா அவன் பயத்துக்கே பயம்
11: காட்டுவேன்.
13: வணக்கம், கார் ஓட்ட தெரியுமா?

0: பக்கமா இல்ல அந்த பக்கமான முடிவு பண்ண நேரம் வந்துச்சு. வாழ்க்கையில ஒரு நாள் வாழ்க்கை என்ன ஒருத்தனை மாத்திச்சு.
1: என் போட்டோ வச்சிருக்கிறவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டாலும் அடுத்தவன் காசு காசப்பட
2: மாட்டான். ஆமாம், இன்றைய நாள் நாங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் நடிகர் அஜித் குமாரின் திரைப்பயணம் பற்றி தான் பேச இருக்கின்றோம். ஏகே தல அப்படின்னு எக்கச்சக்கமான செல்ல பெயர் கொண்டவர் தான் அஜித் குமார் அவர்கள். 1990களில் தொடங்கி இன்று வரை ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போன்றது அவருடைய திரைப்பயணம் என்பது. ஆரம்பத்தில் வந்து பல சவால்களை சந்தித்த அவர் இன்று தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத அல்டிமேட் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார்.
3: அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய மிக முக்கியமான நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மே மாதம் 1ஆம் தேதி கொண்டாடியிருந்தார். அந்த உழைப்புக்கு பெயர் பெற்ற, உழைப்பாளர்களுக்கு புகழ்பெற்ற தினமாக காணப்படுகின்ற மே மாதம் 1ஆம் தேதி என்பது அந்த உழைப்போடும் உழைப்பாளர்களோடும் தொடர்ந்து பயணிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரபலத்தையும் தந்திருக்கின்றது தமிழ் சினிமாவில். அஜித் குமார் ஸ்பெஷலாகத்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு பயணித்துக் கொள்ளப் போகின்றது. சுவாரஸ்யமான விடயங்களோடு, இனிமையான பாடல்களும் மயில்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றன. தொடர்ந்து நீங்களும் ஒரு மணி வரை எங்களோடு இணைந்திருக்க முடியும்.

0: பில்லா திரைப்பட பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பமாயிருக்கிறது. நேரம் 11:10 FM 102.7 வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றோம். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. அஜித்குமார் ஸ்பெஷலாக நிகழ்ச்சி இன்றைய நாளில் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. அஜித் பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்களும் சொல்லக்கூடியதா இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், நிச்சயமாக. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990களில் என் வீடு என் கணவர் படத்தில் ஒரு சிறிய காட்சியில் ஒரு மாணவனாக அறிமுகமாகி இருந்தார் அஜித்குமார். அதனை தொடர்ந்து கதாநாயகனாக இவரது முதல் படம் தெலுங்கில் தான் வெளியானதாம். பிரேம புஸ்தகம் என்ற திரைப்படம் வந்து 1993 வந்து வெளிவந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் தமிழில் அமராவதி என்ற திரைப்படம் மூலமாக அவர் கதாநாயகனாக தமிழில் வந்து அறிமுகமாகி இருக்கிறார்.
0: இப்படி அமராவதியில் ஆரம்பித்த பயணம் என்றது 90கள் கடந்து 3-4 தசாப்தங்கள் என்று சொல்கின்ற பொழுது, 3 தசாப்தங்கள் என்று சொல்கின்ற பொழுது, 3 பிரித்து பார்க்கின்ற பொழுது, நினைக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விடயம் கூடுதலாக சாதனை நிகழ்த்தி ஒருவராக இருப்பார். 90களின் ஆரம்பமாக இருந்தாலும் 2000 என்பது, அப்படி இல்லாட்டி 95 பிறகு என்பது கூடுதலாக கவனம் பெற்ற நடிகராக வலம் வந்த ஒருவர். ஒரு மாஸ் ஹீரோ தலை என்று வருகின்ற பொழுது 2000 ஆரம்பம் கூடுதலாக இருந்திருக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். அஜித்குமார் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு 1 வரை.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: Ajax Nissan and Infinity இல் 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
4: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
3: 2026 ரீடிசைன் Nissan Leaf எலக்ட்ரிக் கார்களையும் 2025 Infinity QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
4: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
3: தமிழில் பேச முகமட் லேபி 437-477-7960.
5: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6473365529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
11: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கண்டேல் ப்ரோ 905-512-4261.
12: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக Tax Refund இனியும் பெற்றுத் தருகிறார்கள்.
13: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1 இலும், 416-285-6900 கெனடியன் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 இலும் அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
12: 6 4 7 3 3 4 info@oceantax.ca.
0: Weekend East FM 102.7. It's cool.

0: FM 102 தசமேலின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் காப்பெட் இணைந்திருக்கின்றது. தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்களும் ரெட் காப்பெட்டோடு இணைந்திருக்கலாம். இந்த பொழுதில் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மாக்கமணி ஸ்டீல் ஆப்டிமார்ட்களில் இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன் கிளாஸ் மெகா சேல் இன்று காலையிலிருந்து ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாலை 5 மணி வரை வருகின்ற பொழுது இந்த மெகா சேல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன் கிளாஸ் மெகா சேல் தான் இங்கே மாக்கமன் ஸ்டீலில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் மட்டும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓல்ட் பிராண்ட் நேம் சன் கிளாசஸ் எல்லாம் வந்து $120 இருந்து ஆரம்பிக்கிறது. ஏராளமான சன் கிளாஸ் ஒவ்வொரு பிராண்டுகள் எக்கச்சக்கமான பிராண்டுகள் இங்கே இருக்கின்றன. அதில் உங்களுக்கு பிடித்த பிராண்டின் சன் கிளாஸ்களை நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மாக்கமனிஸ்டீஸில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொன்னது போலவே அல்டிமேட் சன் கிளாஸ் மெகா சேல் தான் நாளில் காலையில் ஆரம்பித்து இன்று 5 மணி வரை இடம்பெற போகிறது. காலையில் வேலையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தந்திருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கான சன் கிளாஸை பெற்றுக்கொள்ளலாம்.
2: அனைத்து பிராண்ட் நேம் சன் கிளாசஸ் 30-50% ஆஃப் இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ரேபேன், குச்சி, பிராடா, வெர்சாச்சி, ஜிஎன்ஜி, லூயி விட்டான், சானல், இவ்வாறு ஏராளமான பிராண்ட் சன் கிளாசஸை நீங்கள் ஆப்டிமார்ட்டில் காணக்கூடியவாறு இருக்கின்றது. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த ஆண்டின் முதலாவது அன்லிமிட்டெட் அல்டிமேட் சன் கிளாசஸ் மெகா சேல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏராளமான விடயங்கள் இங்கே உங்களுக்காக இருக்கிறது. முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும்.
1: இன்று வருகின்ற வாடிக்கையாளர் ஒருவர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு அவருக்கு ஒரு பெருமதி மிக்க சன் கிளாஸ் ஒன்று குழுக்கள் முறையில் வழங்க காத்திருக்கிறார்கள். ஆகவே 5 மணிக்கு நீங்கள் வந்து சன் கிளாஸ் பெறுகின்ற பொழுது அதில் உங்களுடைய பெயர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் குழுக்கள் முறையில் ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டு அது வந்து ரேபேனின் மெட்டா சன் கிளாஸ் கெட்லைனர் வந்து ஜெனரேஷன் 2 வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா சன் கிளாஸ் இல்ல, முட்டு முழுதான ஒரு கமராவுடன் கூடிய சன் கிளாஸ் இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் அதிர்ஷ்டம் கொள்ள வாய்ப்பு காத்திருக்கிறது. நீங்க வந்து சன் கிளாஸ் கொள்ளணும் செய்கின்ற பொழுது உங்கள் பெயரை பதிகின்ற பொழுது என்று அதில் ஒருவர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு இந்த இதை பெருசாக வழங்க காத்திருக்கிறார்கள். ஆப்டிமார்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன் கிளாஸ் ஆக நீங்கள் மாற்றும் பொழுது உங்களுக்கு அந்த லென்ஸுக்கு கூட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் டாக்டர்ஸ் ஆன் சைட் நீங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாடி கண் பரிசோதனையும் முற்று முழுதாக முழு நாளும் இந்த ஆப்டிமார்ட்டில் செய்து கொள்ளலாம் அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே இருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் தான் இந்த விஷேட மலிவு விற்பனை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: ஆகவே இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன் கிளாஸ் மெகா சேல் எல்லாம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டு நான் சொன்ன போதே ஏராளமான பிராண்ட் நேம் சன் கிளாஸ் எல்லாம் வந்து $120 இருந்து விற்பனை கொண்டிருக்கின்றன. என்னென்ன பிராண்ட் வேணுமோ அத்தனை பிராண்டும் தெரிவுக்கு இங்கே ஏராளம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உங்களுடைய இன்சூரன்ஸ் அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணி வரை இந்த வாய்ப்பு 33-51 மார்க்கன் ரோட் யூனிட் 122 ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மட்டும்தான் இந்த அல்டிமேட் சன் கிளாஸ் மெகா இந்த ஆண்டுக்கான முதலாவது செயலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 416-297-9903 416-297-9903
3: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
4: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
3: ஞாபகம் வருதே.
5: அஜித் குமார் என்ற பேரு நார்த் இந்தியன் பேர் மாதிரி இருக்கு.
6: அஜித் குமார்ங்கிற பேர் நார்த் இந்தியன், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸில் தான். இன்ஃபேக்ட் என் அப்பா வந்து மெட்ராஸை சேர்ந்த ஒரு தமிழர். மதர் எஸ் அவங்க வடநாட்டிலேருந்து வந்தவங்க. ஆனால் அஜித் குமார் ஒரு தமிழன் தான், நோ டவுட் அபவுட் இட். அதை வந்து மிஸ்டேக் பண்ணிக்க வேணாம் யாருமே.
5: உங்களோட ஃபீல்டு என்ட்ரி எப்படி, ஆக்சிடெண்டா இல்லை ப்ரீ பிளான் பண்ணி வந்தீங்களா?
6: இல்லை பியூர்லி ஆக்சிடென்டல். ஆக்சுவலி சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மர்ச்சன்டைசராக வேலை பண்ணிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் மாடலிங்கும் எனக்கு ஒரு ஹாபியாக இருந்தது. அப்போ கூட நான் நினைக்கல லைக் சினிமாவில் வருவேன்ட்டு. நான் 1991 சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஈரோடில், இட் வாஸ் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி. அந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஆஃபர் வந்தது எனக்கு. ஸோ நான் முதல் முதல்ல நடித்த படம் வந்து ஒரு தெலுங்கு படம். ப்ரொடியூசர் வந்து மிஸ்டர் அட்லூரி பூர்ணச்சந்திர ராவ். அந்த படத்தோடைய டைரக்டர் வந்து மிஸ்டர் கொலப்புடி ஸ்ரீனிவாஸ் ராவ். ஸோ அந்த படத்தோடைய பேர் வந்து பிரேம புஸ்தகம்.
5: நீங்கள் நடித்த முதல் தமிழ் படம் எது?
6: சோழா பொன்னுரங்கம் சாரும் டைரக்டர் செல்வா சாரும் நான் அந்த தெலுங்கு படத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது தமிழ் படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. லைக் அந்த படத்தோடைய பேர் அமராவதி, அதில் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன். அந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் செல்வா. இன்ஃபேக்ட் அந்த படத்தோடைய மெயின் ஹைலைட்ஸ் வந்து சாங்ஸ். ஸோ இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அமராவதி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நிறைய ஆஃபர்ஸ் வரும், ஐ மீன் கொஞ்சம் பிஸி ஆவேன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வீட்டில் உட்கார வேண்டியதாக இருந்தது. மேல அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் டைரக்டர் கே சுபாஷோடைய பவித்ரங்கிற படத்தில் நடித்தேன். இன்ஃபேக்ட் தட் வாஸ் அ ரீஎன்ட்ரி ஃபார் மீ அகேன் இன்டு ஃபிலிம்ஸ்.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமட் தம்சின் 437-860-7002 கைருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ் அளிக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ் அளிக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமட் தம்சின் 437-860-7002.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building in Ullay, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2nd முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
8: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421, 416-626-8421.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: அஜித்குமார் ஸ்பெஷலாக இன்றைய நாளில் உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. நீங்களும் தொடர்ந்து ஒரு மணி வரை எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளம் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் வந்து இப்பொழுது $120 வந்து நீங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஆப்டிமார்ட் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதை நீங்க மாக்கமன் ஸ்டீல் லொகேஷனில் மட்டுமே இந்த சேலை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். தமிழில் உரையாடி ஐஆக்சனை மேற்கொண்டு கண்ணாடிகளை டிஸ்கவுண்ட் பிரைஸில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைய நாளில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாலை 5 மணி வரை இந்த வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நேரடியாக வரலாம். 3351 மாக்கன் ரோட், யூனிட் 122, ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டின் இந்த ஆண்டுக்கான முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொண்டு கண்ணாடிகளையும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த வாய்ப்பை உங்களுக்காக ஆப்டிமார்ட் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மார்க்கம் அண்ட் ஸ்டில்ஸ் ஆப்டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த சலுகை உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் கூட இங்கே இருக்கின்றன. அனைத்துமே 32-50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரேபேன், குச்சி, பிராடா, வெர்சாச்சே, ஜிஎன்ஜி, லூயி விட்டான், சானல் என்று ஏராளமான பிராண்ட் சன்கிளாசஸை கூட நீங்கள் ஆப்டிமார்ட்டில் காணலாம்.
1: இதேபோல இன்றைய ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்காங்க. வருகின்ற வாடிக்கையாளர் ஒருவர் அதிர்ஷ்டமாக்கப்பட்டு அவருக்கு பருமதிமிக்க சன்கிளாஸ் ஒன்றை பரிசாக வழங்க காத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரேபேனின் மெட்ரா, அது வந்து கமராவுடன் கூடியது. இந்த சன்கிளாஸை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்க வருகின்ற பொழுது நீங்கள் இங்கே கொள்ளுநர் செய்யப்படும் உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு அதில் ஒருவர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு அவருக்காக பரிசு கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஆப்டிமார்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக வரலாம். மார்க் மினிஸ்ட்ரீஸ் ரெட் பில்லிங் உள்ளே அமைந்திருக்கிறது ஆப்டிமார்ட்.
2: இந்த ரேபேன் மெட்டா ஜென்டிஸ் ஸ்மார்ட் கிளாசஸ் ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு ஸ்மார்ட் கேஜெட்டாக காணப்படுகின்றது. 12 MP கேமரா இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் புகைப்படங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பில்ட்இன் ஸ்பீக்கர்ஸ், மைக் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆகவே நீங்களும் நேரடியாக ஆப்டிமார்ட் கிளைக்கு வந்து ஒரு சன்கிளாஸை பெற்றுக் கொள்ளும்போது உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கின்றது.
1: ஆகவே ஒரு 1-day சேலாக இந்த சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் 1-day சேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. மாலை 5 மணி வரையே உங்களுக்கான அந்த வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கார்கள். ஏராளம் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் இங்கே இருக்கின்றன. உங்களுடைய இந்த கோடை காலத்தில் ஒரு அழகான சன்கிளாஸை தெரிவு செய்யணும்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். முன்னு நினைப்படுத்துகிறோம். இன்று மாலை 5 மணி வரையே உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 3351 மார்க்கன் ரோட், யூனிட் 122 மார்க்கம் மினிஸ்ட்ரீஸ், ரெட் பில்லிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே உங்களுக்கான இந்த வாய்ப்பாக இருக்கிறது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த சலுகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-297-9903.

0: நேரம் 11:49 அஜித் ஸ்பெஷல் ரெட் காபெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு நடிகரை இன்றைய நாளில் உங்களோடு ரெட் காபெட் நிகழ்ச்சியோடாக இணைத்திருக்கின்றோம். நிறைய விடயங்கள் பேசிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அஜித்தை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த தோல்விகளை துணிச்சலாக எதிர்கொண்டவர் என்று பல இடத்துல சொல்லிக் கொள்வார்கள். அது கார்பந்தயமாக இருக்கட்டும், வாகனம் மீதான விருப்பமாக இருக்கட்டும், அவருடைய சினிமா பயணமாக இருக்கட்டும், தோல்விகள் என்பது எப்பொழுதுமே துணிச்சலாக எதிர்கொண்டு இன்று அஜித் தல அஜித்தாக ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான ஒருவராக மாறியிருக்கின்றார். இவருடைய ஆரம்ப காலம் பற்றி பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலத்திலேயே அவ்வளவு எளிமையான பயணம் இல்லை என்று சொல்லலாம். இவருடைய அமராவதி படம் வெளிவந்த பொழுது அந்த படத்தின் போது கூட காயப்பட்டு முதுகுத்தண்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் சுமார் 1.5 வருடங்களுக்கு மேலாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்ததோடு அமராவதி திரைப்படத்தில் டப்பிங் கூட விக்ரம் அவர்கள் தான் செய்திருப்பார். அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் ஆசை என்ற வெற்றி திரைப்படத்தை 1.5 வருஷத்துக்கு பின்னுக்கு தந்தவராக ஆரம்பத்திலேயே தந்த தோல்விகளில் இருந்து துணிச்சலா எதிர்கொண்டு வந்து ஆசை திரைப்படத்தை தந்த ஒரு நடிகராக ஆரம்ப காலங்களிலேயே இருந்திருக்கின்றார்.
1: ஆமா, மதுரை தொடர்ந்து 1996 கூட அவருடைய காதல் கோட்டை திரைப்படம் வந்து வெளிவந்திருந்தது. இந்த படமும் கூட அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது என்று கூறிக்கொள்ளலாம். இந்த படத்திலிருந்து அவருக்கு அந்த சாக்லேட் பாய் என்ற ஒரு பிம்பம் வந்து கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து இரட்டை வேடம் கதாபாத்திரத்தில் வாலி திரைப்படத்தில் வந்து அவர் வில்லனாக, அதே வழியில் கதாநாயகனாக 2 வேடங்களில் நடித்து தனது நடிப்பு திறமையும் கூட நிரூபித்திருந்தார். இதுவே இவரது முதல் பிலிம் பேர் விருதையும் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறது.
0: அதே நேரத்தில் இப்படி வெற்றி படங்களை தருகின்ற பொழுது இந்த தல அஜித் என்றது ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு இப்போ கூட பலரும் சொல்கின்ற ஒரு விஷயமா இருக்கு. பேர் சொல்றதுன்றதை கடந்து அப்படித்தான் கூப்பிடுவோம் என்று அவர் சொல்லிக்கொண்டால் கூட இன்றளவும் ரசிகர்கள் கொண்டாடுகின்ற அப்படி இல்லாட்டி செல்லம் அழைக்கின்ற ஒரு ட்ரேட்மார்க் என்று சொல்லலாம். அந்த விடயம் என்றது எப்பொழுது வந்தது என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஆக்ஷன் அவதாரம் இப்படி ஆரம்பத்தில் ஒரு சிக்கலான பயணங்களை தந்து கொண்டாலும் ஆரம்பத்தில் காதல் படங்கள் நிறையவே தந்து கொண்டாலும் அஜித்தை பொறுத்தவரை இந்த ஆக்ஷன் என்று வருகின்ற பொழுது 2000 ஆரம்பம் என்று சொல்லலாம். தீனா திரைப்படம் இவருக்கு அந்த தல என்ற பட்டத்தை கொண்டு வந்த ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. 2001 வெளிவந்த இந்த திரைப்படம், இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்துக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: ஆமாம்,

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
3: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா

0: பர்ணகுமாரன் 416-844-7390.
1: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
3: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
4: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
3: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
4: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்.
3: 647-996-5922. லட்டிகா கோல்ட் ஹவுஸின் டிஜி கோல்ட் ஆப்.

0: நேரம் 12:01 எஃப்எம் 102.7 நூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. அஜித்குமார் ஸ்பெஷலாக இன்றைய நாளின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். டொரண்டோ பெரும்பாகத்தில் 8 டிகிரி செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பகல் பொழுது 13 டிகிரி செல்சியஸாகவும், மாலை பொழுது 12 டிகிரி செல்சியஸாகவும், இரவு பொழுது 8 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை காணப்படும். மழைப்பொழிவுடன் கூடிய ஒரு பகல் பொழுது மற்றும் மாலை பொழுது இரவு பொழுதுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றது. நாளைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸாக காணப்படும். 20 டிகிரி செல்சியஸ் வரையில் உணரப்பட இருக்கின்றது.
1: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாக உலகின் எந்த மூலையிலிருந்தும் கேட்டுக்கொள்ளலாம். ஆப்பாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கிறது. சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: நாளை நாளையை பொறுத்தவரை டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: தூக்கு தொரண அடாவடி, தூக்கு தொரண அளப்பற, தூக்கு தொரண தடாலடி, தூக்கு தொரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: உற்சாகமான பாடலோடு இந்த மனத்தியாலம் ஆரம்பித்திருக்கிறது. நேரம் 12:06 FM 102.8 வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றோம். உங்களோடு ரெட் கார்பெட் இணைந்திருக்கின்றது. 1 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மார்க்கம் மினிஸ்ட்ரீஸ் ஆப்டிமார்டின் இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சீரிங் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆல் பிராண்ட் சன்கிளாஸ் எல்லாம் வந்து 120 ரூபாய் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறிப்பாக மார்க்கம் மினிஸ்ட்ரீஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்டில் மட்டும் நீங்க வருகின்ற பொழுது இந்த சலுகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவரை தமிழில் உரையாடி ஐஎக்ஸ்ஐ மேற்கொண்டு கண்ணாடியிலும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிகழ்வாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று மாலை 5 மணி வரையுமே இந்த வாய்ப்பு என்பதை நாங்கள் மீண்டும் வந்து நினைப்படுத்துகிறோம். இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இப்பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த ராமன் கோம்பட் அந்த பக்கமாக வருகின்ற பொழுது உள்ளே வரக்கூடிய வசதியும் இங்கே இருக்கின்றன.
2: பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன்கிளாஸ் ஆக சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்சஸுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் டாக்டர் கூட இங்கே இருக்கின்றார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாடி கண் பரிசோதனையை முழு நாளும் நீங்கள் ஆப்டிமாட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் உள்ளே இருக்கின்ற ஆப்டிமாட்டில் தான் இந்த விஷேட மலிவு விற்பனை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: அனைத்து பிராண்ட் நேம் சன்கிளாஸும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்க வருகின்ற பொழுது இலகுவாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த சன்கிளாஸை தெரிவு செய்யக்கூடிய வகையில் இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கான ஒரு தெரிவை நீங்க தெரிவு செய்து கொள்ள முடியும். Old brand sunglasses எல்லாம் வந்து $120 இருந்து இந்த ஆண்டின் அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேலாக ஆப்டிமார்ட் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 3351 மார்க்கன் ரோட் யூனிட் 122 மார்க்கம் ஸ்ட்ரீட் ஆப்டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 416-297-9903 416-297-9903
3: என்ன அண்ணா நகர்ல இருக்குதுன்னா
4: மச்சி நான் சாமியை கூப்பிடுறேன்டா.
3: கூப்பிடு.

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடலண்ணா.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
8: ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் பீசி ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ரைட் காப்பிட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
9: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
10: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
9: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
10: போட்டே ஆகணும்.
11: நீ அப்ரூவர் ஆவறியா?
12: கிரிக்கெட் பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் ஹஸ் பிகம் மோர் லீகல் தென் எனிதிங்.
13: சூதாட்டத்தில் ஏற்பட்ட இழப்பு காரணமாக கிரிக்கெட் சூதாட்டத்தை ஒழிக்க நம் அரசாங்கம் ஒரு தனி படையை நியமித்திருக்கிறது.

0: அப்ரூவ் ஆகுறியா?
1: செட்டியாருக்கு கேம்லிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால அவரோட தியேட்டரை கேம்லிங் தான் மாற்றிட்டேன். பெட்டிங் பண்ணி இங்கே வந்து பிரியறதா செட்டியாருக்கு யூஸ் இருந்துச்சு. அந்த காசை எப்படியா கொள்ளடிச்சிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு நாங்கெல்லாம் டிசைட் பண்ணோம்.
0: நாங்கள் யார் யார்?
1: நான் தாராவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத், மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம்.
2: சார் குட் மார்னிங் சார்.
1: கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக்.
0: விநாயக்

0: டேய், என்ன சொன்னாலும் சரிடா, இனிமே நாமெல்லாம் கோடீஸ்வரனுங்கடா.
1: எவ்வளோ பணம்? 500 கோடி. லவ்யா ஹீரோயின்.

0: யார் மாட்டணும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. பிளான் படி பண்ண வந்தா சேஃப், இல்லாட்டி நம்ம நாலு பேரும் க்ளோஸ்.
1: Your game is over. This is my fault.

0: பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் உங்களுக்காக தந்திருந்தும் அஜித் குமார் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா படமுமே பெஸ்டான படங்கள் நிறையவே தந்திருக்கின்ற ஒரு நடிகரை கொண்டாடுகின்ற பொழுது நாங்கள் மங்காத்தா திரைப்படத்தை பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல உங்களுக்காக தந்திருந்தோம். இது மிக முக்கியமான ஒரு மைல்கல் திரைப்படம் என்று சொல்லலாம். 50வது திரைப்படமாக மங்காத்தா திரைப்படம் அஜித் குமாருக்கு அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படம் ஏன் முக்கியம் பெறுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது பலருடைய வரவேற்பை பெற்ற திரைப்படம், அஜித்தினுடைய தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஹீரோவாக நடித்து கொண்டு வர ஒருவர் 50வது திரைப்படத்தில் நடிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக கவனம் பெறுகின்ற ஒரு விஷயம், அந்த ஹீரோவாக தொடர்ந்து நடிக்கின்ற பொழுது 50வது திரைப்படமும் அப்படி இருக்கும் என்றதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் அஜித் கையாண்ட மற்றும் ஒரு விஷயம், ஒரு பொதுவாக ஒரு கதாநாயகன் நல்லவனாகவே இருக்கின்ற ஒரு பிம்பம் என்றது தமிழ் சினிமாவில் பொழுதுமே இருந்திருக்கும். ஆனால் அதை உடைத்து ஒரு முழுநீள நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் அஜித்குமார் நடித்து வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் காணப்படுகின்றது.
1: இல்லாமல் மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு பேரும் வந்து அவர் இருக்கிறது. பில்லா படத்திற்கு பிறகு அஜித்தின் ஸ்டைல் மற்றும் மேனர் சிங்கல் இப்படத்தில் வந்து உச்சத்தை தொட்டன. அதுவரை கல்ட் ஐகானாக அவரை வந்து இந்த படம் வந்து மாற்றியிருந்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 50வது படம் என்ற எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செய்தது மட்டுமல்லாமல் அவருடைய கரியரிலேயே வந்து அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாகவும் மங்காத்தா திரைப்படம் வந்து அமைந்தது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அஜித் போன்ற ஒரு பெரிய நட்சத்திரத்தை முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் காட்டியதற்காக இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கும் கூட பெரிய பாராட்டுகள், அதாவது பெரிய நிறைய பாராட்டுகள் வந்து இந்த திரைப்படத்துக்கு மாத்திரமே வந்து அவருக்கு நிறைய கிடைத்திருந்தது.
0: குறிப்பாக வெங்கட் பிரபு எப்படி இந்த திரைப்படத்தில் கொண்டாடப்பட்டாரோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவின் இசை கூட, இப்படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் என்று பொழுது அந்த தீம் மியூசிக் கூட கூடுதலாக கொண்டாடப்படுகின்ற ஒன்று. இன்று வரை சோஷியல் மீடியா ட்ரெண்ட் வருகின்ற பொழுது அஜித்தினுடைய மாச காட்டோனும் அப்படி இல்லாட்டி அவர் ஒரு பெரிய ஹீரோவா காட்டோனும் என்று வருகின்ற பொழுது பலராலும் பாவிக்கப்படுகின்ற ஒரு பின்னணி பிஜிஎம் என்று வருகின்ற பொழுது இந்த திரைப்படம் கூடுதலாக இருக்கும். அப்படி அவர் மட்டுமல்லாது 50வது திரைப்படத்தில் அவருடைய படம் எப்படி வெற்றி பெற்றிருக்கின்றதோ அது மட்டுமல்லாது அவரோடு பயணித்த பலரையும் வெற்றி பெற செய்த ஒரு திரைப்படமாக மங்காத்தா திரைப்படம் காணப்படுகின்றது. அண்மையில் கூட படத்தினுடைய ட்ரெய்லர் கூட ரீரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. அதை கூட நாங்கள் இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் தந்திருந்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது நிறைய வெற்றி படங்கள் தந்திருந்தாலும் இவரை எண்ணுகின்ற பொழுது நிறைய படங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த மங்காத்தா திரைப்படம் என்றது தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமாக இருக்கின்றது. அதனைத்தான் இன்றைய நாளில் நாங்களும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டில் உங்களுக்காக தந்திருந்தோம். தொடர்ந்து முடிந்திருங்கள் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா பயன்படுத்த உள்ள திருப்புச்சீட்டுகளை பிரதமர் மாக்கானி வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவின் சக்தி வளம் மற்றும் கனிம வளம் போன்றவற்றை அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அம்சங்களாக பயன்படுத்தும் கருத்துக்களை பிரதமர் மாக்கானி அண்மையில் நிராகரித்திருந்தார்.
1: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 62 மையங்களில் 10,545 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடவுள்ளனர். தமிழ்நாட்டில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுவதுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்கு எண்ணிக்கையும் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகவுள்ளது.
0: இலங்கையில் லஞ்ச ஊழல் விசாரணைகளுக்கு ராஜபக்சக்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர அரசியல் பழிவாங்கல் என திசை திருப்பக்கூடாதென அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபடவில்லை என்றால் அச்சமடைய தேவையில்லை என அவர் கூறியுள்ளார். இலங்கையை வங்குரோத்து நிலையில் தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சக்கள் மீதான முறையான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என நேற்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது.
2: East FM Tamil. Dirty Dasam 7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்றுத் தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் இந்தியா 2.7.
6: ரெடியா மாமே?

0: எஃப்எம் 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 12:45. தலா அஜித் ஸ்பெஷலாக ரெட் கார்பெட் நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்திருக்கின்றது. நீங்களும் எங்களோடு 1 மணி வரை இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டு இன்று மட்டும் இன்று மாலை 5 மணி வரை இந்த சேலில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஓல் பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120 இருந்து வழங்குகின்றார்கள். ரேபேன், குச்சி, பராடா, டிஎன்ஜி, சானல் என ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் இப்பொழுது வந்து நீங்கள் $120 இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைய நாளில் ஆப்டிமார்ட் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மா கம்யூனிஸ்டிஸ் ரெட் பில்லிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கான இந்த ஒரு மெகா சேலில் இந்த சன்கிளாஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. காலையிலிருந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் வருகை தந்து இங்கே சன்கிளாஸை கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொள்முதல் செய்கின்ற ஒரு வாடிக்கையாளர்கள் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ரேபேனின் மெட்டா சன்கிளாஸ் அதாவது கேட்லைன் ஜெனரேஷன் 2 கமராவுடன் கூடியது பரிசாக வழங்க காத்திருக்கார்கள். ஆப்டிமார்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக வரலாம். மா கம்யூனிஸ்டிஸ் ரெட் பில்லிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் இந்த மெகா சேல் இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: மா கம்யூனிஸ்டிஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்துள்ள ஆப்டிமார்ட் கிளையில் இந்த ஆண்டின் முதலாவது சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோடைக்காலம் ஆரம்பிக்கப் போகிறது. நீங்கள் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் ஒன்றை அணிந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆப்டிமார்ட் நிறுவனத்தினர். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று ஒன் டே சன்கிளாசஸ் சேலாகத்தான் இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டிசைனர் சன்கிளாசஸ் அப் டு 32-50% ஆஃபில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பலரைஸ் சன்கிளாசஸ், RX சன்கிளாசஸ், அது மட்டுமல்லாமல் ரெகுலர் சன்கிளாசஸை நீங்கள் 30-50% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். பலரைஸ் சன்கிளாசஸ் கூட இங்கே இருக்கிறது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். உங்களுடைய முகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிராண்ட் நேம் சன்கிளாஸை தெரிவு செய்வதற்கு நட்பான ஊழியர்கள் கூட இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். ஆப்டிமார்ட் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்ற கிளையில் மாத்திரமே இந்த மெகா சேல்
1: இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணாடிகளை டிஸ்கவுண்ட் பிரைஸில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மட்டும் நாளில் வழங்கிக் கொண்டிருக்கார்கள். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணி வரை நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது மா கம்யூனிஸ்டிஸ் ஆப்டிமார்ட்டில் வழங்குகின்ற இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேலில் கலந்து கொண்டு உங்களுக்கான சன்கிளாஸை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் நினைப்படுத்திக்கொள்ள வருகின்ற வாடிக்கையாளர் சன்கிளாஸை பெறுகின்ற பொழுது உங்களுக்கு அதிலும் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்களுடைய பெயர்கள்லாம் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் ஒருவர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு அவருக்கு பெருமதிமிக்க ரேபேனின் மெல்டா சன்கிளாசஸ் கெட்லைனர் ஜெனரேஷன் 2 வந்து வழங்கப்பட போகிறது. அதில் முற்றுமுழுதாக கமரா பொருந்திய சன்கிளாஸ் இருக்க போகிறது. இந்த வாய்ப்பை நீங்க தட்டி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு காத்திருக்கிறது. காலையிலிருந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் தந்து இந்த செயலிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இந்த ஆண்டின் முதலாவது சேலாக இப்பொழுது மா கம்யூனிஸ்டிஸ் ஆப்டிமார்ட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: நீங்கள் உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன்கிளாஸ் ஆக சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்சஸுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று டாக்டர் கூட இங்கே இருக்கின்றார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாடி கண் பரிசோதனையை நீங்கள் முழு நாளும் ஆப்டிமார்ட்டில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தெரிவுகளுக்கு நீங்கள் தான் முந்திக் கொள்ள வேண்டும். இது ஒன் டே சன்கிளாசஸ் சேலாக இன்று நான் மாத்திரம் ஆப்டிமார்ட் கிளையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் இன்றைய நாள் மாலை 5 மணி வரை இந்த மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் இன்றைய நாள் நேரடியாக இங்கே வருகை தந்து உங்களுக்கு பிடித்த பிராண்ட் நேம் சன்கிளாஸை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம்
1: 416-297-9903.
0: அந்த தகவலோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அனுமதித்திருக்கின்றோம். எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி அஜித்குமார் ஸ்பெஷலாக இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கின்றோம். அண்மையில் கூட இவருடைய சில விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா?
3: ஆமாம், நிஜமாக மே 1 தேதி அவருடைய பிறந்த நாளாக இருந்தது. மே 2 அன்று அவரது 55வது பிறந்த நாளை முன்னிட்டு இவரது கார்பந்திய வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆவணப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அடுத்த திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தனது 64வது படத்தில் நடிக்கவும் அவர் வந்து இப்பொழுது தயாராகி வருகிறார்.
0: அந்த விடயத்தோடு நாங்களும் இதுவரை நேரம் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நீர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
3: சஹா நலிங்கநாதன்
0: என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேர்களையே தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு உங்களோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருங்கள்.

0: பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: புது சேலை உடுத்தி
2: அகரம் சில்க் 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியை

0: உதவிகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 4164-8074.
6: East FM 102.7 கேட்டாலே.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது?
0: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
0: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன் சகானா. இனிமையான வணக்கம் அன்பணிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நேற்று பாண்டியாவரம் எப்படி நடந்தது தெரியல, அதை பற்றி கதை பண்ணாங்க, நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்தது. சரி, எனவே நாங்கள் இன்றைய நாளும் இணைந்திருக்கிறோம். இன்றைய தேதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை சிகரம் தொடு நிகழ்ச்சி மூலமாக எஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. 8 கயிறுகள் வலிமை போல் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறோம். 1 முதல் 8 வரை இருக்கின்றது. லேபிள் பண்ணப்பட்டு புதுசாக ரேப் பண்ணியிருக்கு சுரேகா. அதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க.
1: சீல் கூட நாங்கள் உடைக்காம அப்படியே வச்சிருக்கோம்.
0: அது நீங்கள் வந்தது பிறகு அதை உடைச்சி என்னென்ன பார்ப்போம் கேள்வி, அது பிறகு எங்களுக்கும் என்னென்ன
1: தெரியும். அப்படியா?
0: அப்படிலாம் சொல்லுவோம். இப்போ நீங்களும் வரலாம், வந்து கயிற்று இலக்கத்தை தெரிவு செய்யலாம், நாங்கள் கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களுமாக இணைந்து பதிலை சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றிவிட்டு உங்களுக்கான சிகரம் தொட்ட பாடலை உங்களுக்கு தர்றாங்க. ஆவலாக காத்திருக்கணும். அழைக்க பண்ணி தொலைபேசி இலக்கம்
1: 4165544040. வெளியில் 11 டிகிரி செல்சியஸ், 8 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 11 டிகிரி செல்சியஸ், 9 உணர இருக்கின்றோம். மெல்லிய மலைத்தூரலுக்கான சத்தியக்கூறு தென்படுகின்றது. 1 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
0: எரிபொருள் விலையில் இந்த விதமான மாற்றமும் நாளை நாளில் இல்லை என்பதும் இன்னும் ஒரு சந்தோஷமான விடயம். அதே போலவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இஸ்டெஃபம் தமிழ் மூலமாக இணைந்து கொள்ளலாம். யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7 உங்களுக்காக பல கண்டென்டோடு காத்திருக்கின்றது.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212 இஸ்டெஃபம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: ஏஆர் ரஹ்மான் ஒரு கிளாஸ் ஹீட்டர்னு சொல்லலாம். சர்வம் தாளமயம் திரைப்பட பாடலோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நிகழ்ச்சியை. சர்வமாகவும் அதே போலவே இசை மயமோடு மயத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் நிகழ்ச்சியை
1: தாளத்தோடவும்.
0: அதுக்காக நீங்க வந்து பாடணுமான்னு கேட்டா அப்படி இல்லை, கேட்கிற கேள்விக்குத்தான் நீங்க பதில் சொல்லணும்.
1: அதுவும் தனியா சொல்லணும், அதுவும் இல்லை. நாங்களும் பாதி உங்களுக்கு உதவி செய்வோம்.
0: நான் பாதி நீ பாதி கண்ணை என்ற மாதிரி, நாங்கள் பாதி நீங்கள் பாதி, உங்களது சிகரத்தை ஏற்றும் வரைக்கும் நாங்களும்
1: தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, சஞ்சய் நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க. என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஆறு கேள்வி கேட்கும் போதான் கஷ்டமான பதில நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோமா, ஏண்டா ஈஸியானதை நாங்க ஆரம்பிச்சு வச்சு நேயர்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காம கஷ்டமானதை நாங்க ஆரம்பிச்சு வச்சு நேயர்களுக்கு ஈஸியான ஒரு கேள்வி பதில்களை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தை தெரிவிச்சாங்க.
0: வாழ்த்தை தெரிவிச்சாங்க, அந்த வாழ்த்தை அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அதே போலவே எட்டு கயிறுகளும் உங்களிடம் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஆறு பதில்கள் கொண்ட கேள்விகளாக இருக்கும் என்பது என்றது உங்களுக்கு தெரியும். என்ன கடை நாளாக போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஃபார்மெட் எல்லாம் தெரியும். தெரிஞ்ச வாரிங்க முதல் மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையும் இல்லை. இருந்தாலும் புதிதாக கேட்கின்ற நேர்கள், புதிதாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களுக்காக நாங்கள் சொல்கின்றோம். கயிறுகள், எட்டு கயிறுகள் இருக்கின்றது. கயிறு மூலமாகத்தான் நீங்கள் சிகரத்தில் ஏற வேண்டும், சிகரத்தை தொட வேண்டும். அதற்காக ஒன்று முதல் எட்டு வரை உள்ள கயிறுகளினுடைய இலக்கத்தை, உங்களுக்கு பிடித்த இலக்க முறை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அதற்குரிய கேள்வியை நாங்கள் சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களும் சேர்ந்து பதிலை சரியாக சொல்லி நான் சொல்வேன், நீங்கள் சொல்லுவோம், நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன். அப்படி ஆறு பதில்கள் அப்படி வைங்களேன். சரி, எனக்கு மூணு சான்ஸ், உங்களுக்கு மூணு சான்ஸ். அப்படி சொல்லி முடிச்சு உங்களை சிகரத்தில் ஏறிடுவீங்க. சிகரம் தொற்ற பாடலாக உங்களுடைய விருப்ப பாடல் நீங்கள் கேட்பீர்கள், அதை நாங்கள் தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544400.

0: நேரம் 1:14 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களிடம் 8 கயிறுகள் இருக்கின்றது. நீங்கள் பதிலை தெரிந்து நாங்கள் கேள்வியை கேட்போம். நீங்கள் பதிலை கூறியவுடன் நீங்கள் மட்டுமா பதிலை கூறணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. நீங்களும் நாங்களும் சேர்ந்து 50-50 வீதமாக பதிலை கூறுவோம். அவ்வாறு பதிலை கூறி உங்களை சிகரத்தில் ஏற்றி விடுவோம். நீங்களை சிகரத்தில் ஏறி நின்று நீங்க கேட்ட விரும்பிய பாடலை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம். அழைக்கலாம் 416-5544-0040. இந்த வழியில் நாங்கள் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் என்ற நாளில் காலையில் இருந்து ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். மாலை 5 மணி வரை இந்த இடம்பெறப்போகல ஏராளம் ஏராளம் வாடிக்கையாளர் இருந்து இப்பொழுது சன்கிளாஸை பெற்றுக்கொண்டு ஓல்ட் பிராண்ட் சன்கிளாஸ் நேரமில்ல சன்கிளாஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் $120 ஆக இருக்குது. ரேபேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி, சனலன ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் நீங்கள் இப்பொழுது மிக மிக விலக்குறைப்போடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இப்பொழுது மாக்கமனிஸ்டீஸ் ஆப்டிமார்ட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக வருகின்ற பொழுது உங்களுக்கான ஏராளமான டிஸ்கவுண்டோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைய நாளில் ஆப்டிமார்ட் வழங்கிக்
2: கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் இந்த ஆண்டின் முதலாவது சன்கிளாஸஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த மெகா சேல் உங்களுக்காக இடம்பெற இருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொண்டு கண்ணாடிகளையும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இது இருக்கின்றது. கோடை காலம் கூட ஆரம்பிக்கப் போகின்றது. நீங்கள் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் ஒன்றை அணிந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். அப்படி என்றால் அந்த ஆசையை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆப்டிமார்ட் நிறுவனத்தினர். நீங்களும் இங்கே வரும் பொழுது உங்களுடைய முகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிராண்ட் நேம் சன்கிளாஸை தெரிவு செய்வதற்கு நட்பான ஊழியர்கள் கூட இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் தான் இந்த மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரெகுலர் சன்கிளாசஸ் இதை கூட நீங்கள் 30-50% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்ற அனைத்து பிராண்ட் நேம் சன்கிளாசஸையும் நீங்கள் இங்கே காணக்கூடியவாறு இருக்கின்றது, பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. நீங்கள் பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன்கிளாஸாக சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்சஸ் கூட ஸ்பெஷல் டிஸ்கவுண்டை இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கண் மருத்துவர் கூட இங்கே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய கண்களை கூட நீங்கள் ஒருமுறை பரிசோதனை செய்துவிட்டு உங்களுக்கு ஏற்ற லென்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் உள்ளே இருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த விஷேட மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: மாலை 5 மணி வரையுமே இந்த சலுகை வழங்கப்பட காத்திருக்கிறது. 416-297-9903 416-297-9903
3: 1:17 ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கணும். உங்களோட இருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: குரு.
0: குரு, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
0: நல்ல வெதரா இருக்கு. சிகரத்துல ஏறுவோம் அப்படினு வந்திருக்கீங்க. இந்த கைட்ட தெரிவு செய்யலாம்.
4: முதலாவது செலக்ட் பண்ண முடியுங்க.
0: நான் முதலாவது நேர் நல்ல
3: சிரிக்கப்படாது. கேள்வியே கேளுங்க.
0: சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சஜ்ஜேன்.
3: இருக்குதான், பட் சரி பரவாயில்ல கேளுங்க.
0: ஈஸ்ட் எஃப்எம்மில் உள்ள நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் 6 பேரின் பெயரை சொல்லவும். ஈஸ்ட் எஃப்எம்மில் உள்ள நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் 6 பேரின் பெயர்களை சொல்லவும்.
3: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். சுரேகா,
4: ரமணன், ரஞ்சன்,
3: ஜீவரஞ்சன், பாருங்க எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ அவமானப்படுத்திட்டீங்க நீங்க குரு. எங்களை எப்படி அவமானப்படுத்திட்டீங்க நீங்க. ஆனா பரவாயில்ல, ரெண்டு பேர் சொன்ன
0: அவர் நீங்க என்ன சொல்ல விட்டுருக்கலாம், ஆனா அப்ப அவர் சொல்லி இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: நன்றி இணைந்த கொண்டமைக்கு நன்றி. பாருங்க எப்படி நாங்க கேள்வி கேட்போம்,
0: எப்படி இடக்கு முடக்கான கேள்விகள் தான் நாங்க கொண்டு வருவோம்.
3: சரி, கயிறு ஒன்று போயிட்டது, இப்ப 2 முதல் 8 வரை உள்ள கயிறுகள் எங்களிடம் இருக்கின்றது. எனவே நீங்களும் இணைந்து கொண்டு கயிறை தெரிவு செய்து 15 வினாடிகளுக்குள் அந்த பதிலை நீங்கள் நாங்களும் சொல்லி சிகரத்தில் ஏறி விரும்பிய பாடலை கேட்கலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: Ajax Nissan and Infinity-il 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
7: மாதந்தம் வெறும் $298களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஓயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
6: 2025 Nissan Kicks Play S
7: மாதந்தம் வெறும் $298களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
11: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில் அதிவிசேட விலை குறைப்பில். ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன்
12: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
9: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998. Bespoke Real Estate.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: 1:27 மிஸ்டெஃபோடு இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு கரண் இருக்கின்றார். வணக்கம் கரண்.
1: வணக்கம் ஜீவரஞ்சன் சுரேகா. வணக்கம்
0: எவ்வளவு நாளா ப்ரோக்ராமுக்கு வரீங்க? இந்த நேரத்தில் 6 ப்ரோக்ராம் ஜீவாரண்டு கூட மறந்து ஓடி நீங்க காய்க்கிறீங்க பாத்தீங்களா
2: சஞ்சயன்.
0: எவ்வளவு கவலையா இருக்கு
2: தெரிவு செய்யலாம்.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். துவர்ப்பு
1: கொண்டல் கடலை கீரை பொன்னாங்காணி மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு பைத்தங்காய் கீரை வகை வெண்டைக்காய்.
0: சரி, நான் என்ன கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அறு சுவைகளும் அவை அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்டோம். அறுசுவைகளும் அவை என்பது கேள்வி. இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, காரம்,
2: துவர்ப்பு,
0: இதுகள்லாம் அந்த அறுசுவைகளும். சரி, அவர் கேள்வி சரியா விலங்கல போல இருக்கு. இருந்தாலும் கரண் எங்களோடு இணைந்திருந்தார். அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்தமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, என்ன ஆரம்பமே கொஞ்சம் குழம்பிட்டல
2: நீங்களும்
0: எங்களோடு இணைந்து கொள்ளலாம். கயிர்கள் 2 முதல் 7 வரை இருக்கின்றன. 5 கயிர்கள் 6 கயிர்கள் எங்களிடம் மீதம் இருக்கின்றன. நீங்களும் இணைந்து அந்த கயிற்று இலக்கத்தை தெரிவு செய்யலாம். நாங்கள் கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து பதிலை சொல்லி சிகரத்தில் ஏற்றி உங்களை அந்த முடியை சூட்டி, அதாவது முடியில்லாத முடியை சூட்டி உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுக்கு தருவோம். இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.
3: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாடு முன்வைத்துள்ள முக்கிய 14 அம்ச வரைவினை ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ஒப்பந்தத்தை எட்ட ஈரானின் வரைவு உதவுமா என்பதில் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு பதிலாக போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரவும், 30 நாட்களுக்குள் இருதரப்பும் இடையிலான பிரச்சனைகளை தீர்க்கவும் ஈரானின் புதிய வரவு வலியுறுத்தியிருக்கின்றது.
2: இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய பகுதிகளிலும் பெண்கள் மற்றும் இளைஞர்களை வலுவூட்டவும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவும் கனடா தொடர்ந்து உதவும் என இலங்கைக்கான கனேடிய தூதுவர் இசபெல் மார்டின் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையிலான பிணைப்பே நீடித்த கூட்டாண்மைக்கு அடிப்படை என சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் இவ்வாறான அணுகுமுறைகளுக்கு பங்களிப்பதில் கனடா பெருமிதம் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீண்டும் அமைவது ஏற்கனவே உறுதியாகியுள்ளதை அடுத்து வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்கவும் சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையகத்திடம் திமுக முறைப்பாடு செய்துள்ளது.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டு ரெண்டும் போதும் நம்மனால அழகா மாத்த. ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: second East FM 102.7. It's cool.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
2: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: செய்யலாம்.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீர்டி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் ஏப்ரல் 29 தேதி முதல் கோலாகல ஆரம்பம். மே 2 தேதி கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 1:38 சிகரம் தொடு கேட்கணும் ஈஸ்ட் எஃப்எம். இன்னொரு நேரங்களோடு இருக்கின்றார், கவனிக்கலாம் அவரை, பார்ப்போம். வணக்கம்.
7: வணக்கம் சபா,
8: எப்படி இருக்கிறீங்க சபா?
7: சுகமா, நீங்க ரெண்டு பேரும்?
8: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். எந்த கைட்ட தெரிவு செய்யலாம், ஒன்று போயிட்டு எட்டு போயிட்டு நடுவில் தொங்கி கொண்டு 2-7 வரைக்கும் இருக்கு பாருங்க. நான் பார்க்க 6. குளிர்கால நிலையில் நன்றாக வளரக்கூடிய 6 மரக்கறிகள். குளிர்கால நிலையில் நன்றாக வளரக்கூடிய 6 மரக்கறிகள்.
6: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். பீட்ரூட்,
7: கேரட்,
6: லெட்டஸ்,
7: லீக்,
6: பிரசல்ஸ் ஸ்பூட்,
7: மல்லி, வெங்காயம்.
6: சரி, என்னெல்லாம் வாயில வருதோ சொல்லுங்க, சொல்லி முடிங்க, கொஞ்சம் நேரம் முடியறதுக்குள்ள.
8: அவர் கொத்தமல்லின்றார், மல்லின்றவர்.
6: இதெல்லாம் சர்வசாதாரமா சொல்லிடலாம். அதான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன், நீங்க
8: சொல்லுங்க.
7: ஆனா எனக்கு டவுட் வந்து, நீங்க கனடால இருக்கிறீங்களோ ஸ்ரீலங்கால இருக்கிறீங்களோ அந்த குளிர், அந்த குளிர கேட்டேன்.
8: எந்த குளிர் கேட்டீங்களோ அதெல்லாம்
6: அது குளிர் குளிர் தானே சவா. அதாவது கனடாண்டாண்ட, நுவரெலி ஆண்டாண்ட, அல்லது அங்க ஊட்டி ஆண்டாண்ட, குளிர் குளிர் தானே. சரி சரி, வாழ்த்துக்கள். என்ன பாட்டுக்கு சீக்கிரத்தை தொட்டுட்டீங்க, என்ன பாட்டுக்கு மாண்டிக்கு?
8: நான்கு 1 6 5 5 4 4 0 4 0.

0: ஒரு மணி 44 நிமிடம் ஸ்டேஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தாளத்துக்கு கதைப்பீங்கன்னு நான் நினைச்சேன். சரி, ஆரம்பிக்க கூட அப்படித்தான் இருந்த டன் டன் டன் டன் டன்
0: டன் தாளம் புழைச்சிட்டு அப்படின்னு சொல்றீங்க.
1: தாளம் புறவு புழைச்சிட்டு நீங்க அதை யோசிக்கல. தாளம் நேரத்திலே கண்ணா இருந்தீங்க பாத்தீங்களா. சிகரம் தொடு கேடு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். கயிறு 2, 3, 4, 5, 7 என்று சொல்லி எங்களிடம் 5 கயிறுகள் இருக்கின்றன. எனவே நீங்கள் இணைந்து அந்த கயிற்றை பிடித்து எங்களோட உதவியோடு சிகரத்தை தொடுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040. இந்த வேளையில் நாங்கள் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் என்று காலையிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளம் வாடிக்கையாளர் வந்து இங்கே சன்கிளாஸ்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஓல்ட் பிராண்ட் நேம் சன்கிளாஸஸ் எல்லாம் $120 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரே-பான், குச்சி, பிராடா, டிஎன்ஜி, சேனல் என்று ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த, உங்களுக்கு கண்ணுக்கு அழகான சன்கிளாஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இங்கே அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து இந்த விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். மாலை 5 மணி வரவே இந்த வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓல்ட் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நேரடியாக வரலாம். 3351 மாக்கம் ரோட், மாக்கம் யூனிட் 122, அதாவது மாக்கம் எஸ்டேட் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த விற்பனை இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் விற்பனையாக இந்த விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
3: அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொண்டு கண்ணாடிகளையும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கிறார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்துள்ள ஆப்டிமார்ட் கிளையில் இந்த ஆண்டின் முதலாவது சன்கிளாசஸ் மெகா சேல் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கோடை காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. நீங்கள் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் ஒன்றை அணிந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். அப்படி என்றால் அந்த ஆசையை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்டிமார்ட் நிறுவனத்தினர்தான். ஆகவே நீங்களும் நேரடியாக இங்கே வரும் பொழுது அனைத்து பிராண்ட் நேம் சன்கிளாசஸும் 30-50% ஆஃபில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய முகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிராண்ட் நேம் சன்கிளாஸை தெரிவு செய்வதற்கு நட்பான ஊழியர்கள் கூட இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேரடியாக நீங்களும் வாருங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இது ஒரு 1-day சன்கிளாசஸ் சேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன் என்று வருகின்ற வாடிக்கையாக கொள்ளும் செய்கின்ற ஒருவரின் பெயர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு குழுக்கள் முறையில் அவருக்கான ரேபானின் மெட்ரா சன்கிளாஸ் கேட்லைனர் ஜெனரேஷன் 2 வந்து வித் கமராடன் கூடிய சன்கிளாஸ் இது வந்து வழங்கப்பட இருப்பதையும் ஆப்டிமார்ட் அறிவி தந்திருக்கின்றார்கள். ஆகவே இன்று வருகின்ற கொள்ளுநர் என்ற பெயர்கள் வாடிக்கையாளர் பெயர்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் ஒருவர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு இவருக்கு இந்த சன்கிளாஸ் பரிசாக வழங்க காத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாக்கமன் ஸ்டீஸ் ஆப்டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த மாபெரும் அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. $120 நீங்க சன்கிளாஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தருகிறது. அனைத்துமே பிராண்ட் நேமாக இருக்கிறது. ரேபான், குச்சி, பிராடா, டிஎன்ஜி, சேனல் என்று சொல்லி ஏராளமான பிராண்ட் சன்கிளாஸஸ் எல்லாம் இங்கே விற்பனை கொண்டிருக்கிறது. உங்களுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
3: இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக இங்கே வரும் பொழுது இந்த லேட்டஸ்ட் டிசைன் சன்கிளாசஸை கூட நீங்கள் பார்க்கக்கூடியவாறு இருக்கின்றது. நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று ரேபான் மெட்டா ஜென்டூ ஸ்மார்ட் கிளாசஸ் என்பது ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு ஸ்மார்ட் கேஜெட்டாக இருக்கின்றது. இதை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம். ஆகவே நேரடியாக வாருங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: 416-297-9903 416-297-9903

0: சபா விரும்பி கேட்ட பாடல். அந்த பாடல் சிகரத்தை தொட்டு அவர் விரும்பி கேட்ட பாடலாக ஒலித்தது. அந்த பாடல் சிந்து நதிப்பூ படத்திலிருந்து. மனோவை பிடித்ததா அல்லது இசையமைப்பாளரை பிடிச்சதா, சௌந்தர்யன் இதை இசையமைப்பாளர், அவரை பிடிச்சதா அல்லது ஜானகியை பிடிச்சதா எனக்கு தெரியல. சபாவுக்கு இந்த பாடு பிடிச்சிருக்கு, நாங்களும் கொடுத்துட்டோம். எனவே எங்களிடம் மீதம் இருக்கின்ற கயிறுகள் என்று பார்த்தால் 2 3 4 5 7 இணைந்து கொள்ளலாம். அழைக்கவணி தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. உங்கள் ஊர் ஒன்று குடல்கள், பாடசாலை ஒன்று குடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
2: நல்ல பாட்டு 4 விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
3: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
4: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமது தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச்

0: இசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421
1: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
2: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
1: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
2: டிஜி கோல்ட் டெய்லி கோல்ட்
1: 6479965922 லட்டிகா கோல்ட் ஹவுசின் டிஜி கோல்ட் ஆப்.
3: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026 பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6473365529 exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
4: பாட்டுக்கு ஒரு பண்பலை East FM 102.7.

0: 2:01 எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரத்தை தொடுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கைத்தை தெரிவு செய்ய வேண்டும். அந்த கைட்டுக்குரிய கேள்வியை நாங்கள் சொல்வோம். அதன் பிறகு 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து அந்த பதிலை சரியாக சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றிவிட்டு நீங்கள் கேட்கின்ற சிகரம் தொட்ட பாடலை உங்களுக்காக நாங்கள் தருவோம். எனவே எங்களிடம் இருக்கின்ற கயிர்கள் இலக்கம் 2, 3, 4, 5, 7 ஐந்து கயிர்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் அழைக்கலாம். அழைக்கலாம்
0: 4165544400.
1: 12 டிகிரி செல்சியஸ் அகற்றோடு இருக்கின்றது. 10 உணர்கின்றோம். அதே போலவே மழை தூழலோடு கூடியிருப்பதாக இன்றைய நாள் பிற்பகல் வழி அமைந்திருக்கும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. அதே போலவே நள்ளிரவு வழி என்பது 8 டிகிரி செல்சியஸாக உடல்நிலை 5 இருக்கும் என்றும், நாளைய நாள் திங்கட்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: 2:06 மிஸ்டர் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
2: சிகரம் தொடி நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. இந்த வேளையில் நாங்கள் ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
3: மாக்கம் எஸ்டேட் ஷாப்பிங் மார்ட்டின் கிளையில் இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். காலையிலிருந்து ஆரம்பித்த சேல் இன்று மாலை 5 மணி வரை இடம்பெறும். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் எல்லாம் வந்து நீங்கள் $120 இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது ஆப்டிமார்ட் வழங்கிக் கொண்டிருக்கார்கள். நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கலாம். மாக்கம் எஸ்டேட் ஸ்ட்ரேட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் தான் இந்த சன்கிளாஸ் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரே பேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி சேனல்னு சொல்லி இந்த பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் இப்பொழுது இங்கே அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளம் வாடிக்கையாளர்கள் வந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இன்று வருகின்ற வாடிக்கையாளர்கள் கொள்ளுன செய்கிற வாடிகள் பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதில் ஒருவர் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு ரே பேனின் மெட்டா சன்கிளாஸ் கெட்லைனர் ஜெனரேஷன் 2 வந்து இது வழங்கப்பட்டிருக்கிற பரிசாக இது கமராடன் பொருந்திய சன்கிளாஸ் இருக்கப் போகிறது இருக்கிறது. ஆகவே இது இந்த வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கின்றோம்.
4: அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் இடம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த வாய்ப்பை இவர்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றார்கள். மாக்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் இந்த ஆண்டின் முதலாவது சன்கிளாசஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோடை காலம் கூட ஆரம்பிக்கப் போகின்றது. நீங்கள் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் ஒன்றை அணிந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அந்த ஆசையை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆப்டிமார்ட் நிறுவனத்தினர். உங்களுடைய முகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிராண்ட் நேம் சன்கிளாஸை தெரிவு செய்வதற்கு நட்பான ஊழியர்கள் கூட இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸை இங்கே நீங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது. அனைத்துமே 32-50% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ரே பேன், குஷி, பிராஜா, விசாட்சே, டிஎன்ஜி, லூயி விட்டான் சேனல், இப்படி என்று ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸஸ் 32-50% ஆஃபில் இப்பொழுது விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது ஆப்டிமார்ட்.
3: ஆகவே நேரடியாக வரலாம். 33-51 மார்க்கன் ரோட், யூனிட் 122, குறிப்பாக ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் தான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று மட்டுமே இந்த சேல் என்பதை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகிறோம். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று மாலை 5 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான வாடிக்கையாளருக்கு தந்து இந்த சன்கிளாஸ்க்கான தெரிவு இங்கே தெரிவு செய்து காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே ரே பேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி சேனல்னு சொல்லி ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸஸ் எல்லாம் வந்து $120 இருந்து இப்பொழுது விற்பனை கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இங்கே இடம்பெற்று
4: இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த சேல் இடம்பெறும் என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம்.
3: நேரடியாக வரலாம். மீண்டும் மாக்கம் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் வழங்குகின்ற இந்த ஆண்டுக்கான அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 416-297-9903.

0: Weekend Vibration. East FM 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
3: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன், கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன், கனகரட்னம், 416-303-0910.
4: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: 2:21 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு ரிஜி இருக்கின்றார். வணக்கம் ரிஜி.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த கயிறை தெரிவு செய்யலாம்?
2: இந்த கயிறு இருக்கு.
0: 2, 3, 4, 5, 7 இலங்கையில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்கள் 6 சொல்லுங்கள். இலங்கையில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்கள் 6 சொல்லுங்கள்.
1: ஆரம்பிக்கிறேன். யால,
2: பேர்வல,
1: நுரேலியா,
2: அம்பாந்தோட்ட,
1: சிகிரியா,
2: மிகிந்தல.
1: மிகிந்தல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நான் அன்றாவரம்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டு வருவோம். இதுக்கு
2: அன்றாவரம் போல நறுவ.
1: அந்த
0: நாங்கள் விட மாட்டோம்.
1: எக்கச்சக்கமாக இருக்கு. இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு, சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற விடயங்களை நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, நாங்களும் சொல்லியிருக்கிறோம். எனவே வெற்றி பெற்றிருக்கிறீங்க ரஜி. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சரி, என்ன பாட்டுக்க பண்ணாங்க சீக்கிரத்தில்?
2: விஜய், விஜய் வெற்றி பெற்றால எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.
1: சரி, பாடல் வருகிறது. நன்றி, இணைந்த உடமைக்கு.
2: ஓகே,
1: நன்றி நன்றி நன்றி. 2:23 என்னென்ன கயிறுகள் இருக்குது சொல்லுங்க.
0: இலக்கம் 2, 3, 4, 5 நான்கு கயிறுகள் எங்களிடம் இன்னும் மீதமாக உள்ளது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நீங்களும் அழைக்கலாம் 4165544040 வாயிலாக.

0: 2:27 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம், இணைந்து சிகரத்தை தொடலாம், சிகரத்தை தொட்ட பாடலையும் நீங்கள் கேட்கலாம். இலக்கம் 1, மூதாம் இலக்க கயிறு போயிட்டுது. அதே போலவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 6, 7, 8 இதெல்லாமே போயிட்டுது. இப்போ எங்களிடம் மீதம் இருப்பது 2, 3, 4, 5 நான்கு கயிர்கள் மீதம் இருக்கின்றன. நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4, 1, 6, 5, 5, 4, 4, 0, 4, 0.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவிற்கு எதிராக கனடா பயன்படுத்த உள்ள துருப்புச்சீட்டுகளை பிரதமர் மார்க் கார்னி வெளிப்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பி எப் ஒலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவின் சக்தி வளம் மற்றும் கனிம வளம் போன்றவற்றை அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்கும் அம்சங்களாக பயன்படுத்தும் கருத்துக்களை பிரதமர் மார்க் கார்னி அண்மையில் நிராகரித்திருந்தார்.
4: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்காக அனைத்தும் ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 62 மையங்களில் 10,545 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாட்டில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுவதுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்கு எண்ணிக்கையும் காலை 8:30 ஆரம்பமாக உள்ளது.
3: இலங்கையில் லஞ்ச ஊழல் விசாரணைகளுக்கு ராஜபக்சேக்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர அரசியல் பழிவாங்கல் என திசை திருப்பக்கூடாதென அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபடவில்லை என்றால் அச்சமடைய தேவையில்லை என அவர் கூறியுள்ளார். இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேக்கள் மீதான முறையான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என நேற்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது.
5: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
6: என்றும் இசையுடன் 102.7.

0: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
1: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3 for $11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
3: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்.
4: 2:40 ஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒழித்துக் கொண்டிருக்கின்றோம்.
5: அப்படி இப்படியான 20 நிமிஷம் மாத்திரம் தான் எங்களிடம் மீதம் இருக்குது. இந்த சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளே சிகரத்தை உங்களை தொட வைக்கிறதுக்கு. எனவே நீங்களும் இணைந்து கொள்ளலாம் எங்களோடு என்று சொல்லிக்கணும். ஜதுஷன் எங்களோடு இருக்கிறார். வணக்கம் ஜதுஷன்.
6: வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: இன்றைக்கு சிகரத்துல ஏறுறதுக்கு எந்த கைட்ட தெரிவு செய்யலாம்?
6: 5 நம்பர் இருக்கு. என்ன
4: இருக்கு?
6: அப்ப 5.
4: தமிழ் பாரம்பரிய முக்கிய நகைகளில் 6 சொல்லுங்கள். தமிழ் பாரம்பரிய முக்கிய நகைகளில் 6 சொல்லுங்கள்.
5: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். நெற்றி சுட்டி,
6: மொட்டி,
5: ஜடிநாகம்,
6: ஆலிக்கொடி,
5: அட்டிகை,
6: மோதிரம்.
5: மோதிரம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜதுஷன். ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த மோதிரம் வந்தது தமிழ் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். தமிழ் பாரம்பரியம் அதான், அதான் ஒரு சொல்லும் சரியா நீங்கள் கேட்டு கொண்டாதான் சரியாக பதிலளிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களை வச்சுட்டே சொல்கிறேனே, நெற்றி சுட்டி இருக்கு, ரகுடின்னு ஒரு சாமான் இருக்கு, ஜடிநாகம், காசு மாலை, மாங்காய் மாலை, அட்டிகை, ஒட்டியானம், ஜிமிக்கி, ஜிமிக்கி தோடு, ஜிமிக்கி தோடு, தோடு இல்லை ஜிமிக்கி தோடு, என்ன சொன்னால் வேற்று அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை பயன்படுத்துறவங்களும் தோடு போடுவாங்க. ஆனா ஜிமிக்கு தோடுன்றது தமிழ் கலாச்சாரத்தை உட்பட்டதாக இருக்குது. அதே போலவே வளையல் வங்கி என்ற ஒரு சாமான் இருக்கு. கொலுசு எனக்கும் தெரியா வங்கி என்ன சொல்லி, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்.
4: தெரியும்
5: தெரியும். ஓகே, அதே மாதிரி கொலுசு மட்டி நீங்க ரெண்டு சொன்னீங்க, ஒன்னு மிஸ் ஆயிட்டு.
4: வேற வந்த சந்திரமுகி டயலாக் எடுத்திருந்தாலே மூண்டையும் சொல்லியிருப்பாரு.
5: சொல்லியிருப்பாரு.
4: எனக்கு உடனே சந்திரமுகி டயலாக் வந்துட்டு ஒட்டியானோ காசு மாலை
5: ரெண்டோட. நீங்க என்ன, நீங்க நேரம் மாறிட்டீங்க பாத்தீங்களா? இப்ப
4: நான் அதான்
5: சந்திரமுகியாக மாறிய தருணம்.
4: நன்றி,
5: இணைந்த கொண்ட வைக்க.
6: நன்றி.
5: 2:42. சுவாரஸ்யம், நான் சொன்னது போல சுவாரஸ்யம் தான் நிகழ்ச்சியினுடைய முக்கியம். எனவே அந்த சுவாரஸ்யம் முக்கியம், இணைந்து கொள்ளலாம் நீங்களும். இன்னும் சில நிமிடங்கள் மாத்திரமே மீதம் இருக்கிறேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
4: 416-554-4040.

0: நிலா எப்போ காயும் சுரேகா?
1: என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க?
0: நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. நிலா காய் நிறம் சரணமா?
1: இல்ல அதான்,
0: நிலா எப்போ காயும் உங்கள்ட்ட தான் கேட்கறேன்.
1: இரவே இல்ல முடிஞ்சு
0: சத்தியமான தெரியாது, அதெல்லாம் கேட்டுனா 2:48 சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள்
1: ஆப்டிமார்ட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: முதலாவது அல்டிமேட் சன் கிளாஸ் மெகாசில் இடம்பெற்றுக் கொண்டு இன்று மட்டும் அதாவது 5 மணி மட்டும் இந்த உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு காலையில் இருந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் தந்து தங்களுடைய தெரிவுகளை செய்து கொண்டிருக்கார்கள். ஓல்ட் பிராண்ட் நேம் சன் கிளாஸஸ் எல்லாம் வந்து $120 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரே பேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி சேனல் சொல்லி ஏராளமான பிராண்ட் சன்கிளாசஸ் எல்லாம் இங்கே அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த சன்கிளாஸை தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே மாக்கமனிஸ்டீஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த மெகாசியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கான வாய்ப்பு 5 மணி வரை மட்டுமே என்பதை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகிறோம். அதுவரை தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொண்டு கண்ணாடிகளை டிஸ்கவுண்ட் பிரைஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இன்றைய நாள் வழங்கிக் கொண்டிருக்காக அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நேரடியாக வரலாம். 3351 மாக்கன்
3: நீங்களும் அணிந்து செல்ல வேண்டும் அப்படி என்று ஆசைப்படுவீர்கள். அந்த ஆசையை இவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த வாய்ப்பை உங்களுக்காக இவர்கள் தந்திருக்கின்றார்கள். நீங்கள் பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன்கிளாஸாக சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்ஸுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட வழங்கப்படும் அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸை இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்துமே 30-50% ஆஃபில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரே பேன், குச்சி, பிராடா, விசாச்சி, டிஎன்ஜி, லூயி விட்டான், சானல், இப்படி ஏராளமான பிராண்ட் சன்கிளாஸஸ் இருக்கின்றன. உங்களுடைய முகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிராண்ட் நேம் சன்கிளாஸை தெரிவு செய்வதற்கு நட்பான ஊழியர்கள் கூட இங்கே சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம் மார்க்மேன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளைக்கு.
2: இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகாசேல் தான் இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 5 மணி வரை உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. ஆப்டிமார்ட்டில் வருகின்ற பொழுது ஏராளம் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் இங்கே அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டு வாடிக்கையாளர்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ரே பேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி சேனல் என்று சொல்லி அத்தனை பிராண்ட் நேம் சன்கிளாஸஸ் எல்லாம் இங்கே விற்பனை கொண்டிருக்கின்ற நாளில் வருகின்ற வாடிக்கையாளர்கள் கொள்வனை செய்கின்ற பொழுது அவர்களுடைய பெயர்களும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதில் ஒருவர் அதிர்ஷ்டாலியா தெரிவு செய்யப்பட்டு ரே பேனின் மெட்டா சன்கிளாஸ் கெட்லைனர் ஜெனரேஷன் 2 வந்து இலவசமாக பரிசாக வழங்க காத்திருக்கிறார்கள். இந்த சன்கிளாஸை பொறுத்தவரை கமராடன் கூடியது, இதை கூட வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்கள் இந்த நாளில் காத்திருக்கிறது. ஆகவே நேரடியாக வரலாம் மாக்கமனின் எஸ்டிஸ் ரெட் பில்டிங் அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டிலே இந்த சன்கிளாஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னு நினைவுபடுத்தும் அனைத்து பிராண்ட் நேம் சன்கிளாஸஸ் எல்லாம் வந்து $120 நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள்.
3: அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி வரை தான் இந்த வாய்ப்பை உங்களுக்காக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அழைக்கலாம் 416-297-9903 4129-7993.

0: 2:52 மணம் இந்த பாட்டோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறுவ கொண்டு வருகிறோம். உடைய நாளில் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். வாரமும் 8 கயிறுகள் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக வரும். நீங்களும் இணைந்து சிகரத்தில் ஏறி சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம்.
1: இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். தொடர்ந்தும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள். நன்றி நேர்களே.
0: ஒலிக்கிற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க காத்திருக்கின்றோம்.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக டாக்ஸ் ரிஃபண்டினையும் பெற்றுத் தருகிறார்கள்.
2: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1 416-285-6900, கெனடியன் ஸ்டீல் சந்திப்பில் 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
1: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காவரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில். April 29 முதல் கோலாகல ஆரம்பம். May 2 கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ. Thank you.

0: 102.7 East FM.
1: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
2: சத்தியமா தெரியாது சார்.
3: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
4: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
5: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, யாரு நீங்க?
4: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: வணக்கம் ராஜேஷ்.
7: வணக்கம் சஞ்சயன். மே மாசம் 3ஆம் தேதி, மே மாசம் 4ஆம் தேதிக்கு ஒரு நாள் முன்னாடி, மே மாதம் 2ஆம் தேதிக்கு ஒரு நாள் அப்புறம், மே மாதம் 1ஆம் தேதிக்கு 2 நாள் கழித்து.
6: இல்லை அதான் நான் ஒரு பாட்டு போட்டேன், வைகாசி 1ஆம் தேதி என்று சொல்லி ஆனந்த பூங்காற்றிலே. அப்போ

0: நீங்க சொல்ல, எனக்கு
1: வைகாசி
0: ஞாபகம்
1: இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு?
0: வைகாசி 1ஆம் தேதி, அதான்
1: சரி
0: பாட்டு. நீங்க சொல்றதும் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்குன்ற.
1: அது மாதிரி மேட்ச் பண்றீங்க. நான் வந்து நம்ம தலைன்னு சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னார்ல அஜித் குமார் என்ற ஏகே, அவருடைய பிறந்த நாள். அதுக்கு தான் நீங்க ஒரு பாட்டெல்லாம் வந்து ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அதில் கொஞ்சம் சொல்லி ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி நேர்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, நம்ம ஏகே தலைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன ஏகேவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு,
0: சொல்லாதேன்னு சொல்றேன்
1: அவர் சொன்னாதான் சொன்னார், சொல்லிடுறேன் நான் தப்பா சொன்னேன்.
0: இல்ல இல்ல, எத்தனை பேருக்கு பர்த்டே வருது போகுது, எத்தனை பேருக்கு வரப்போகுது,
1: ஞாபகம் இருக்கும்போது எப்போ சொல்லுவாங்க.
0: ஆனா நீங்க பாருங்க,
1: அதுக்காக 65 நாளும் வந்து ஏதாவது ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்குதான் செய்யுது, அதுக்காக நான் சொல்ல முடியுமா?
0: சரி அதைத்தான் விட்டுருமே, உண்டா வேலை செய்யறாங்க இருக்கிற பர்த்டே கூட இப்படி நீங்க சொல்லி விஷ் பண்றீங்கல்ல.
1: ஓகே,
0: பாத்தீங்கன்னா அவர் ஏகே தலன்று சொல்லப்படுகிற, தலன்று சொல்ல வேணாம் என்று
1: சொல்லப்படுகின்றதுக்கு
0: அவருக்கு நீங்க வாழ்த்து.
1: அவர் கேட்பாரு,
0: கவலையா இருக்கு.
1: இல்ல கேட்பாரு, கேட்டுட்டு என்னதான் அந்த தலன்னு சொல்ல வேணாம்னு சொன்னா அப்புறம் சொல்ற அப்படின்னு கேட்டாருன்னா,
0: எனக்கு கூட சரியான கவலையா இருக்கிறாடா, எங்கட பர்த்டே கூட வந்துட்டு இப்பெல்லாம் போகுது. ஒரு நாள் கூட ஒரு பர்த்டே விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கன்னு சொல்லி நானும் எதிர்பார்ப்பேன்.
1: அதெல்லாம்
0: இதுல சொல்லணும் நண்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது கூட இல்ல பாருங்க, சம்பந்தமே இல்லாம
1: இல்ல. இங்க இதுக்குதாங்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பிறந்த நாள ஞாபகம் வச்சுட்டு சொல்றேன் வந்து நண்பன் பிறந்த நாளான்னு மறந்தே போச்சு. அவ நண்பன் சொல்லி தெரியும், ஓ நீ பிறந்த நாளா அப்படின்னு கேக்குறவன் தான் ஆரியர் நண்பன். நண்பன் வேணுமா, ஆரிய நண்பன் வேணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நேர்களே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பஞ்சாயத்தை விட்டுட்டு, நம்ம பஞ்சாயத்தை விட்டுட்டு நம்ம அரசியல் மன்ற பஞ்சாயத்துக்கு வருவோம். அதுலதான் நிறைய பஞ்சாயத்தை நம்ம சஞ்சன் உள்ள கொண்டு வருவாரு. ஸோ அந்த சுவாரஸ்யமான பஞ்சாயத்துகளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி டொரண்டோல எப்படின்னா 12 டிகிரி இல்லைங்க, உண்மையை
0: சொல்லுங்க,
1: மக்களின் குரலாக தான் இருப்பேன், மக்களுக்கு தெரியும். 12 டிகிரி செல்சியஸாக இருக்குது டொரண்டோவில், ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மழை வரப்போதான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கதகதப்பாக இருக்குது, நீங்கள் வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அதுதானே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வெளியே போகும்போது நீங்கள் ரேடியோவும் கையிலே கொண்டு போயிடணும். ஏன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு நாங்கள் ரசிக மண்டலத்தில் நிறைய பஞ்சாயத்தை கொண்டு வர போகிறோம். அது என்னெல்லாம் பஞ்சாயத்துன்னு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கேஸ் பிரைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுதா செஞ்ச நாளைக்கு? நாளைக்கு
0: ஒரு மாற்றம்,
1: ஒரு மாற்றம்
0: ஒரு ஆறுதலா இருக்கு, இடிய இறக்கல ஆறுதல் இருக்கு. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, மின்னஞ்சலும் இருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com, இதெல்லாம் உங்களுடைய தொடர்பு. அதே போல எங்களோட தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்ப சோனா சோனாக்கு போவோம்.
2: January 1st, 1920.

0: ஒரு நாள் அவன் அவுட் ஆஃப் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன் சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி அப்படியே பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருன்னு கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருன்னு பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருன்னு கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருகன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: பாத்தீங்களா அஜித், நானு பர்த்டேக்கு ஏதாவது ஒரு ட்ரீட், ஏதாவது ஒரு படத்துல, அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஆதிக் ஆதிக்கிட படத்துக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க ப்ரொடியூசர் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா என்ன சம்பள பிரச்சனையில எல்லாமே அது செய்யலாம் போயிட்டு, அதுல உடனே இறக்குடா நம்மட என்ன கிளாடியேட்டர்ஸ் இறக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. சிவா தான் ஏ எல் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை படம்ண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரினு சொல்ல உண்மையெல்லாம் படம்னு சொல்லணும். ஆனா ஆனா ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வருது, மெயின் ஸ்கிரீன்ல தியேட்டர்ல வருது, அப்படி ஒன்ன போட்டுருக்காங்க.
1: அவருடைய வாழ்க்கை பயணம் மாதிரி
0: அவர கார் ரேஸ், அவர என்னன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு துறை, அந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முன்னணி நடிகர்கள் வாய்ஸ் ஓவர் அவங்க வந்து அதை பற்றி கதைக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் எல்லாம் அதுல ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வருது. ஆனா என்னன்னு சொன்னா ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் மத்தியில் அது அந்த அளவுக்கு பெருசாக இடுபடலைன்னு சொல்லி சொல்றாங்க பெரிய அளவில். ஏன்னா ஒரு அஜித் ட்ரெய்லரோ பாட்டோ ஏதோ ஒன்று ஒரு கிளிம்ஸ் ஏதோ வந்தேன்னு சொன்னா பெரிய அளவில் கொண்டாடப்படுற ஒரு விஷயம், ஆனால் இதில் கொண்டாடப்படலைன்றது கொஞ்சம் கவலையான விஷயம் தான். ஒரு அஜித் ரசிகர்களுக்கு பெரிய அளவில் இது ஈர்க்கலைன்றதான் உண்மை. ஆனால் இப்போ என்னென்னா தயாரிப்பாளர் சங்கம் எல்லா அனைத்து தயாரிப்பாளர் சங்கம் நோட் பாயிண்ட் மை லார்ட் அனைத்து தயாரிப்பாளர் சங்கமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ப்ரொஃபிட் ஷேரிங் எல்லாம் இனி நடிகர்களுக்கு சம்பளம் இப்படி என்ன வந்து என்ன சொன்னா இனி எல்லார ஆட்டமும் க்ளோஸ். பெரிய அளவில் என்ன ஓடிடி வியாபாரம் எல்லாம் பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கிற நேரத்தில் சம்பளம் என்றது பெரிய ஒரு பேர்டனா இருக்கு அவங்களுக்கு, பெரிய ஒரு பெரிய தொகை உண்டு. அதுல
1: முதல்வரது நல்ல விஷயம், ஏன்னா நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் முன்னாடி கமிட் பண்ணீங்க அப்படின்னா படம் வந்தால் ஐ மீன் படம் சுமாராக இருந்தாலும் சரி, படம் மோசமாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, அந்த பணம் உங்களுக்கு போவோம். அதுக்கு பதிலாக படம் நல்லா பண்ணுவோம், இதில் வந்து ப்ராஃபிட் நல்லா இருந்தாலும் எனக்கு ஷேர் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரின்னு சொல்கிறது அது கிட்டத்தட்ட ஒரு நல்ல அப்ரோச் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து ரெண்டு மூணு படங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் படம் நல்லா வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டில் நல்லது தானே, படம் அவனும் நல்லா ஃபுல் உழைப்பு போடுவாங்க, நல்லா வந்துச்சுன்னா திருப்பி கொடுப்பாங்க, நல்லா இல்லைனா சரி போ, எல்லாருக்கும் உனக்கும் பாதி எனக்கும் பாதி ரெண்டு பேருக்கும் நஷ்டம்.
0: அவர்கிட்ட படத்துக்கு இடி இறக்கி இருக்கு ஓடிடி, என்ன சொன்னால் அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் பெரிய தோல்வி, அதால என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கேட்ட அளவுக்கு தெரியல. படம் பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க அது ப்ரைஸ் நாங்க சொல்றோம். இப்ப என்னன்னா ஓடிடி நிறுவனங்களும் பெரிய அளவில் அவங்களுக்கு நஷ்டம், அதை ஈடுகட்டுறா இப்படியான விஷயங்கள் தான் செய்யலாம்.
1: அதால சிவகுமார் முருகேசன் இருக்காரு சேயன் வச்சு அது நல்லா
0: நீங்க சொல்றீங்க. இவர் விக்ரம், விக்ரம் கூட பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் படம் இல்லை, இப்ப நடிக்க போற படத்துலயும் ப்ரொஃபிட் ஷேரிங். ஆனா பாத்தீங்கன்னா தெலுங்குல தெலுங்கு ஹிந்தியில எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ரொஃபிட் ஷேரிங்ல கனகாலமா ஓடிட்டு இருந்தது. ஆனா இங்க அந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு யாருமே ரெடி இல்லை.
1: நீ உழைப்பட நானும் உழைப்பறேன், வெற்றி பெற்ற ரெண்டு பேரும் வெற்றி பெறலாம், எதுக்கு தோல்வி பெற்ற நீ மட்டும் பணம் போயிட்டு போவேன்.
0: மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அட்வான்ஸா கொடுத்துட்டு மிச்சம் ப்ரொஃபிட் ஷேர். ஆனா உண்மை நல்ல மெத்தட், அப்படியே சேர்த்து கொஞ்சம் ப்ரொடியூசரும்
1: வாழட்டுமே, அப்பதான் வந்து எல்லா நடிகர்களும் வருவாங்க, நல்ல படங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3:12 இந்த சமயத்தில் ஆப்டிமாட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: வாக்கமலை இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று 5 வரை உங்களுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓல் பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் வந்து $120 இருந்து ஆரம்பிக்கிறது விலைகள். குறிப்பாக ரேபேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி, சனல் என்று சொல்லி ஏராளமான பிராண்ட் சன்கிளாசஸ் எல்லாம் இங்கே அத்தனையுமே வெளியே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்த சன்கிளாஸ்கள் தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆப்டிமாட் காலையிலிருந்து ஏராளம் வாடிக்கைகள் வந்து இங்கே கொள்ளணும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 5 வரை உங்களுக்கான வாய்ப்பை வழங்குகின்றார்கள் ஆப்டிமாட் என்பதும் குறிப்பிடத்தக்கது
3: பெற்றுக்கொள்ளலாம். Ray-Ban, Gucci, Prada, Versace, DNG, Louis Vuitton, Chanel. இப்படி ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாசஸை இங்கே வாடிக்கையாளர்கள் வந்து பெற்ற வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முகத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு பிராண்ட் நேம் சன்கிளாஸை தெரிவு செய்வதற்கு நட்பான ஊழியர்கள் கூட இங்கே சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று மாலை 5 மணி வரை தான் இந்த வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: இந்த ஆண்டின் முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இன்றைய நாளில் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட்டில் ஏராளம் பிராண்ட் நேம் சன்கிளாஸஸ் எல்லாம் வந்து $120 நீங்க பெற்றுக் கொள்ளலாம். ரேபேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜிஎம் சொல்லி ஏராளமான பிராண்ட் நேம் சன்கிளாஸ் அத்தனையும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காலையிலிருந்து ஏராளமான வாடிக்கையாளர் தங்களுடைய சன்கிளாஸ் தெரிவு செய்து கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலை 5 மணி வரை உங்களுக்கான இந்த வாய்ப்பு காத்திருக்கிறது. வருகின்ற பொழுது நீங்கள் கொள்வனை செய்கின்ற வாடிக்கையாளர் பெயர்கள் இங்கே பதியப்பட்டு அதில் ஒருவர் அதிர்ஷ்டாலையர் தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு ரேபேனின் மெட்ரா சன்கிளாஸ் கேட்லைனர் ஜெனரேஷன் 2 கமராவுடன் கூடியது. அதை கூட பரிசாக வழங்க காத்திருக்கின்றார்கள். ஆப்டிமார்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாக்கமனின் ஸ்ட்ரீட் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட்டில் இந்த மாபெரும் மெகா சேல், இந்த ஆண்டின் அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் இன்று நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
3: பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன்கிளாஸாக சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்ஸுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட வழங்கப்படும் அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று கண் மருத்துவர் கூட இங்கே இருக்கின்றார். நீங்கள் நேரடியாக வரும் பொழுது தமிழிலும் ஆங்கிலத்திலும் உரையாடி கண் பரிசோதனையை முழு நாளும் ஆப்டிமாட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்திருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-297-9907.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாடு முன்வைத்துள்ள புதிய 14 அம்ச வரைவினை ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ஒப்பந்தத்தை எட்ட ஈரானின் வரைவு உதவுமா என்பதில் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு பதிலாக போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரவும், 30 நாட்களுக்குள் இருதரப்பும் இடையிலான பிரச்சினைகளை தீர்க்கவும் ஈரானின் புதிய வரைவு வலியுறுத்துகிறது.
1: இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய பகுதிகளிலும் பெண்கள் மற்றும் இளைஞர்களை வலுவூட்டவும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவும் கனடா தொடர்ந்து உதவும் என இலங்கைக்கான கெனடிய தூதுவர் இசபெல் மார்டின் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையிலான பிணைப்பே நீடித்த கூட்டாண்மைக்கு அடிப்படை என சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் இவ்வாறான அணுகுமுறைகளுக்கு பங்களிப்பதில் கனடா பெருமிதம் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீண்டும் அமைவது ஏற்கனவே உறுதியாகியுள்ளதை அடுத்து வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்கவும் சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையகத்திடம் திமுக முறைப்பாடு செய்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM.ca. ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்டு பாட்டு. ட்ரெண்டு பாட்டு. வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
1: மாதந்தம் வெறும் $298களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் பைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
2: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50களையும் 0% பைனான்சில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
1: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: தமிழில் பேச முகமது லேபி 4374777960.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
4: Prisha Law, Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: ரஜினிகாந்த் கமலஹாசன் நடித்துள்ள நெல்சன் இயக்கி ரெட் ஜாயன் தயாரிக்க போகும் படத்தை ஏடெடுத்து கூட பார்க்காத ஓடிடி நிறுவனங்கள். இந்த படம் வருமா அல்லது வராதா என்பது நாளைக்கு பின்னர் தான் தெரியும் என்கின்றது சினிமா வட்டாரம். மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர்களினால் அவமானப்படுத்தப்படும் அஜித் சம்பளத்தை குறைச்சிட்டு வாங்க பேசலாம் என்பதுதான் அவர்களது பதிலாம். இது இப்படி இருக்க இலவுகாத்த கிளி போல இருப்பது ஆதிக் ரவிச்சந்திரனும் சிவாவும் தான். அடுத்தடுத்த தோல்விகளினால் சரிவை சந்தித்தது சிவகார்த்திகேயனின் வியாபாரம். அந்த வகையில் அவரது சேயோன் படத்தை பார்த்த பிறகுதான் வாங்குவது பற்றி தீர்மானிக்கலாம் என்று கட்டையை போட்டது ஓடிடி நிறுவனங்கள். ஒரு வழியாக நீதிமன்ற தீர்ப்போடு கம்பீரமாக இம்மாதம் 28ஆம் தேதி வெளிவருகிறது விக்ரம் கௌதம் மேனன் இணைப்பில் உருவாகி பெட்டிக்குள் பதுங்கி இருக்கும் துருவ நட்சத்திரம் படம். எப்ப வந்தாலும் ஜாக்பாட் தான் என்கின்றது கூடம்பாக்கம். ப்ரொஃபிட் ஷேர் மூலம்தான் இனி பெரிய நடிகர்களின் சம்பளம் என்பதை ஏகமனதாக நிறைவேற்றியது அனைத்து தயாரிப்பாளர் சங்கம். இந்த முறையை முதலில் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார் சத்யஜோதி தியாகராஜன். வெங்கட் பிரபு, சிவகார்த்திகேயன் மற்றும் சத்யஜோதி இணைவதாக இருந்த படம் இல்லை என்று சொல்லப்படும் நிலையில் அதே கதையில் கென் கருணாஸ் நடிக்கப் போவதாக ஒரு செய்தி உலாவது. பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவருகிறது ஜெயராம் ஊர்வசி நடிப்பில் பரிமளா அன்கோ படம். மிக குறுகிய கால தயாரிப்பில் பட்டைய கிளப்பும் படம் என்கின்றது குடம்பாக்கம். சிம்புவை வைத்து அரசன், அதே செட்டில் கென் கருணாஸை வைத்து ராஜன் பஹேரா என்று ஒரே நேரத்தில் இரண்டு படங்கள். இரண்டையும் தயாரிப்பது கலைப்புலிதானும். அவசர உற்பத்தி என்பதால் வெற்றிமாறம் படம் போல் வருமா? வரட்டும், பார்க்கலாம். கமல் படம் வந்து நீண்ட நாளாகியுள்ள நிலையில் அன்பரு இரட்டையர்கள் இயக்கப் போகின்ற படத்தை அடுத்து ஆரம்பிக்க சொல்லி அதில் சில திருத்தங்களையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாராம். திருத்தத்தோடு கூடிய படப்பிடிப்பு மிக விரைவிலாம். விஜய் நடிப்பில் வெளிவந்த வாரிசு கூட்டணி மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கியது. ஆனால் அதில் ஹீரோ விஜய் இல்லை, ஹீரோ சல்மான்கான், ஹீரோயின் நயன்தாரா. இந்த படத்திற்கு 4 இசையமைப்பாளர்களாம். அனிருத்தும் தமனும் தமிழிலிருந்து. பஞ்சா பத்து
1: சொல்லு. Time signature 24, BPM 76, song Purumanam, love ballad.

0: முடிஞ்சிட்டீங்களா?
1: பாட்டு முடிச்சிட்டாரு. அக்னி நட்சத்திரம் வரப்போகுது, கூடவே துருவ நட்சத்திரம் வரப்போகுது.
0: இல்லை இல்லை, பெரிய ஷாக்கான நியூஸ் தான். நான் இருந்தாலும் பார்த்தீங்க, இப்போவும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேண்டா. இல்லை சொன்னாங்க, என்னோட த்ரில்லர், நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான படம், ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் காய்ச்சிட்டு இருந்தாங்க. கௌதம் மேனன் இந்த படத்தை பயங்கரமாக நம்பியிருந்தவர், ஆனால் நிறைய சிக்கலில் மாட்டி இந்த படம் அப்போவான்ட்டுருந்து ஒரு மாதிரி கோர்ட்ஸ் ஆர்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சாலை ஓட பண்ணிட்டாங்க. சொல்லி தான் இந்த படம் வரப்போது. அடுத்த மத கதை, மத கஜர பாருங்க, இந்த பேர் இப்போ கூட வருது இல்லை, படம் வந்து எவ்வளோ நாள்.
1: இல்லை இது பார்த்து கம்பேர் பண்ணணும், மத கஜராஜா வந்து இது லாங்கஸ்டா இல்லை இது லாங்கஸ்டா அப்படின்ட்டு.
0: நிறுவனமே நல்ல என்ன நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அப்ப ஓடிடியும் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, ஏதோ ஒண்ணு வாங்கிக்கிங்க, அந்த செட்டில்மெண்ட் செய்து படம் வந்து நல்லா ஓடட்டும்.
1: பொங்கலை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், படம் தியேட்டருக்கு வந்தா தான் நாங்க வந்து உறுதி. ஏன்னா பொங்கல்ல வந்து ஜனநாயகன், பெப் நாயகன், மார்ச் நாயகன், மே நாயகன் கூட வராம இருக்குது இன்னும்.
0: மூன்று மணி 52 நிமிடம்
2: முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் காலை இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 மணி வரை இந்த சன்கிளாஸ் இந்த சேல் இடம்பெற போகிறது. ஏராளம் பிராண்ட் நேம் சன்கிளாஸ் எல்லாம் இங்கே இருக்கிறார். ரேபேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி, சனலன்னு சொல்லி அத்தனையுமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தனை பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் எல்லாம் $120 வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆப்டிமார்ட் மாலை 5 மணி வரை இந்த வாய்ப்பு காத்திருக்கிறது. இன்றைய காலிலிருந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் தந்து இங்கே பெற்றிருந்தார்கள், நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இன்றைய நாளில் வந்து கொள்ளணும் செய்கின்ற வாடிக்கையாளர் ஒரு பெயர் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு ரேபேனின் மெட்டா சன்கிளாஸ் கேட்லைனா ஜெனரேஷன் 2 வந்து பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. மாலை 5 மணிக்கு பின்னர் இந்த குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அதிர்ஷ்டசாலி நேர வாடிக்கையாளருக்கு இந்த சன்கிளாஸ் வழங்க காத்திருக்கிறார் என்பதையும் ஆப்டிமார்ட் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது.
3: மார்க்மென் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே அமைந்துள்ள ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த ஆண்டின் முதலாவது சன்கிளாசஸ் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போன்று அனைத்து இன்சூரன்ஸும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று மாலை 5 மணி வரை மட்டுமே இந்த மெகா சேலை உங்களுக்காக அவர்கள் வழங்குவார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழில் உரையாடி ஐ எக்ஸாமினை மேற்கொண்டு கண்ணாடிகளையும் டிஸ்கவுண்ட் பிரைஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அரிய வாய்ப்பையும் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து சன்கிளாஸ் ஆக நீங்கள் சேஞ்ச் பண்ணும் பொழுது லென்சஸுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் வழங்கப்படுகின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங் உள்ளே இருக்கின்ற ஆப்டிமார்ட் கிளைக்கு இங்கேதான் இந்த விஷேட மலிவு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட்டின் இந்த ஆண்டுக்கான முதலாவது அல்டிமேட் சன்கிளாஸ் மெகா சேல் தான் காலையிலிருந்து ஆரம்பித்து உற்சாகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான வாடிக்கையாளர் வருகிறார்கள். 5 மணி வரை உங்களுக்கான இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். 1 மணி நேரம் கூட காத்திருக்கிறது. வருகின்ற பொழுது ஏராளம் ஏராளம் பிராண்ட் நேம் சன்கிளாசஸ், குறிப்பாக நீங்கள் ரேபேன், குச்சி, பிராடா, டிஎன்ஜி, சனல் என்று சொல்லி அத்தனை பிராண்ட் நேம் சன்கிளாஸும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. 5 மணி வரையுமே இந்த விற்பனை என்பதை மீண்டும் நினைப்படுத்துகிறோம். இன்றைய நாளிலும் வருகின்ற வாடிக்கையாளர் பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றது. அதிலிருந்து ஒரு குழுக்கள் மூலம் ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் தெரிவு செய்யப்பட்டு ரேபேனின் மெட்டா சன்கிளாஸ் கேட்லைனர் ஜெனரேஷன் 2 வந்து உங்களுக்கு பரிசாக வழங்க காத்திருக்கின்றார்கள். ஆப்டிமார்ட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே மாலை 5 மணிக்குள் நீங்க வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
3: ஏராளமான வாடிக்கையாளர்கள் இங்கே வருகை தந்த வண்ணமே இருக்கின்றார்கள். ரேபேன், மெட்டா, ஜென்சில், ஸ்மார்ட் கிளாசஸ் என்பது ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை, இது ஒரு ஸ்மார்ட் கேஜெட்டாக கூட இருக்கின்றது. ஆகவே அந்த ஸ்மார்ட் கேஜெட்டை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்காகவும் இருக்கலாம். நீங்கள் இங்கே வரும் பொழுது ஒரு சன்கிளாஸை கொள்வனம் செய்யும் பொழுது உங்களுக்கான வாய்ப்பு காத்திருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஆப்டிமார்ட் கிளையில் மாத்திரமே இந்த சலுகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
2: 33-51 மாக்கன் ரோடு, குறிப்பாக மாக்கமணி ஸ்ட்ரீட் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது ஆப்டிமார்ட். இன்று 5 மணி வரை உங்களுக்கான இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 416-297-9903 416-297-9903
0: 3:55 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கணும். மிஸ்டர் ஃபெமேல்,
1: உங்கள் அபிமான ஆல்பியான், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் மீள் வெளியீடு செய்யப்பட்டுள்ள சூப்பர் ஹிட் திரைப்படம் சிவகாசி மற்றும் மிஸ்டர் எக்ஸ் LIK ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
4: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
5: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா?

0: கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 647 Oh My Home.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-4-$11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன் டெல் ப்ரோ. 905-512-4261.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 647-985-1132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 647-985-1132.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 4 மணி. ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஈஸ்ட் எஃப்எம். காற்றலையில் டொரண்டோ 12 டிகிரி செல்சியஸ் ஆகவே இருக்குது. கூடுதலும் இல்லை குறையவும் இல்லை, 10 டிகிரி செல்சியஸாக உணர்கின்றோம். சில இடங்களிலே சாதுவான ஒரு மழை தூறலோடு கூடிய பொழுதாக அமைந்திருக்கின்றது. இரவு பொழுது 80.8 டிகிரி செல்சியஸாக வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் திங்கட்கிழமை 18 டிகிரி செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்றும், 1 மில்லிமீட்டர் வரையிலான ஒரு மழை தூறல் இருக்கும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. ஆனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 10-15 மில்லிமீட்டர் மழையாம்
2: மழை இருக்குது,
1: ஹெவியான ஒரு மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை கூடிய வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ், சூரியனை காண முடியாது, முயல் கூட்டம் நிறைந்து ஒருப்படுவதாக இருக்கும் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
2: ஏதோ நீங்கள் பொடி வச்சுலாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி 4 மணியாக தான் இருக்குது, இல்லை சூரியனை காண முடியாதுன்றீங்க, மழை வருன்றீங்கல்ல, அதனால தான் சொன்னேன் நான். வேற ஒன்றும் கிடையாது. ஜிடிஏல பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சொல்லுங்க ஜிடிஏல வந்து நாளைக்கு வந்து எந்த ஒரு பிரைஸும் சேஞ்ச் கிடையாது. எதுக்கு பிரைஸ் சேஞ்ச் கிடையாது? கேஸ்க்கு பிரைஸ் கிடையாது. 10 ரூபா சொல்லிட்டு
1: விளங்குது. இப்ப நான் பொடி வச்சு பேசுறேன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு யோசனையில பேசிட்டு இருக்கீங்கன்னு விளங்குது.
2: 10 ரூபா சொல்லிட்டு போக கூடாது. ஆமா, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகள்ல 416-812-4112 அல்லது eastfm102.7@gmail.com.
3: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: நான் எப்போவுமே நோட் பண்ணியிருப்பேன். அந்த இப்படி பார்த்த ஞாபகம் இல்லையா செக்மெண்ட் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிந்தனை வேறு பக்கம் போயிடும்.
2: அதனால்
1: வேறு பக்கம் போயிடும். சில வேளை அந்த கால நாட்கள், அந்த கால இளமைய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த முகம் எல்லாம் மாறி.
2: அது எப்படி பிறந்தவனே இளமையாகிட்டேன் நான் அப்படின்னா, குழந்தை பிறந்தவனே எனக்கு கிடையாது, பிறந்ததுல இருந்து இளமை தான்.
1: நல்லா எனக்கு தெரியல, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது.
2: இப்போ
1: எதிரிலிருந்து பார்க்குற நேரம் அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படி ஒரு படத்தை தான் இன்றைக்கு எடுத்து வந்திருக்கீங்கன்னா, இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஊஞ்சல் ஆடுற முடியாது தான் என்னது
2: தெரியாமல் வீடியோ வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி பண்ணாதான் நம்புவாங்க நேயர்கள்.
1: நம்புவாங்க
2: என்னென்னவோ என்ன பத்தி சொல்லிட்டு

0: அது ரெண்டு பேருக்கும் பொருந்தும், ரெண்டு பேருக்கும் பொருந்தும்.
1: சரி ஓகே, அந்த ஓபன் சேலஞ்ச்
0: பாருங்க, ஒரு ஸ்டெடி கேம் வச்சிட்டு ரெண்டு மூவிங் கேம் வைக்கணும், வயர்லெஸ் வைக்கணும், அப்படியே தான் சரி வரும். யார் கதைக்கறாங்களோ அவங்களுக்கு ஜூம்
1: அப்படி போடு அந்த மாதிரி. சரி பாட்காஸ்ட் மாதிரி போலாம்றீங்க. சரி இந்த மறுபடியும் நம்ம பஞ்சாயத்து விட்டுட்டு இந்த சொந்த இந்த திரு ரசிகர் மன்ற பஞ்சாயத்துக்கு வருவோம். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது 1978 வெளிவந்த திரைப்படம், கிட்டத்தட்ட இவ்வளவு 48 வருடங்கள் ஆக போதா, இன்னும் ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா 50 வருடங்கள் ஆகும். அந்த ரஜினி கமல் இணைந்து நடித்த குறிப்பிட்ட சில படங்கள், இதுவும் வந்து ஒரு திரைப்படம் தான். ஸ்ரீதர் அவர்கள், அவரை பத்தி நிறைய படங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம 60-70களிலிருந்தே வந்து நிறைய படங்கள் பண்ணாரு. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்கள் சொல்லலாம். 50 ஆரம்பிச்சவர் 60, 70, 90 வரைக்குமே கூட வந்து படம் பண்ணாரு. அவர் தான் நம்ம விக்ரம வந்து ஹீரோவா தந்து விட்டேன் என்னை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 4-5 தசாப்தங்கள் அவருடைய அதிகாரம் வந்து நிலைநாட்டப்பட்டு இருந்தது.
0: அவர் தந்தது இன்னும் வந்து சேரவில்லை என்னிடமா அப்படி என்று
1: வந்துச்சுன்றீங்க, அப்புறம் வர இன்னும் வர நீங்க தானே கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க வரப்போ திருவ நட்சத்திரம் அப்படின்ட்டு.
0: அது வேற,
1: அது வேற. சரி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளமை கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வந்து இளையராஜா இந்த ஸ்ரீதருக்காக வந்து பாடல் இழைத்திருப்பார், இழைத்து பண்ணியிருப்பார் சூப்பராக. வேறு வேறு ஜானரில் வந்து உங்களுக்கு என்ன ஜானர் வேணும், சோகமாக ஒரு பாட்டு வேணுமா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, உங்கள் பாட்டில் ஆடணுமா அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது, சூப்பரான ஒரு ரொமான்டிக் லவ் சாங் வேணுமா டுவேட் சாங் வேணுமா அதுவும் இருக்குது, ஒரு குத்துப்பாட்டு வேணுமா உங்களுக்கு கிராமப்புற மாதிரி அதுவும் இருக்குன்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். சரி இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த படத்தில் ரஜினியும் கமலும் நடிக்கிறதா கூட இல்லை, யாரை வச்சு பண்றதா நம்ம ஸ்ரீதர் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அப்போது உதவி இயக்குனர் ரெண்டு பேர், சந்தான பாரதியும் பி வாசும். பாருங்க ரெண்டு பேருமே வந்து எவ்வளவு சூப்பரான டேரக்டர், அந்த 70ஸ்ல அவருக்கு வந்து அசோசியேட் டேரக்டர் இருந்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல நம்ம இவங்களை கமலை வந்து உள்ள கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க, கமல் வந்து ரஜினியும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இரண்டு கதாபாத்திரங்கள், கதை வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான பிளாட், இரண்டு நண்பர்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே வேற வேறான கேரக்டர், ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏற்படும் அது மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு கதை. அந்த கதைக்கு இரண்டு கதாபாத்திரம் ரொம்ப ஈக்குவலான கதாபாத்திரம், அதுக்கு நல்ல ஒரு நடிகர்கள் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்க வேணும்னு சொல்லி தான் கமல் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகர்னா அது ரஜினி தான் அப்படின்னு உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஸோ பாருங்கள் 70களில் வந்து எப்படி நட்பு பாராட்டி கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி இன்னுமே கூட அந்த KHRK ரீயூனியன் அதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான், இவ்வளோ ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க.
0: ஆரம்பத்தில் நான் தான் சொல்ல எடுத்தேன் இந்த இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த ஒரு விண்டேஜ்னு சொல்லி விண்டேஜ் தான்
1: 50 வருடம் ஆக போதுங்க, அதுக்கு மேலே விண்டேஜ் இல்லைனா எப்படி
0: விண்டேஜ் தான். அதே ரஜினி கமல் அந்த அவங்களோட தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் பிடிச்சவங்களுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் எனிவேஸ் ஒரு முதிர்வான தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க அவங்கள டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற கதை. ஆனால் அந்த காலகட்டம் இந்த படத்தில் ரெண்டு பேரும் சூப்பராக இருப்பாங்க.
1: ஆமா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, ஏன்னா பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு இளமை ததும்பு ரெண்டு பேரும் இருப்பாங்க. இவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, பி கோபாலகிருஷ்ணன், காந்தாராவ், சந்தான பாரதியும் வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்கள் இருக்கு. இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு இந்த படத்தை பற்றி இன்னும் பேசலாம், தொடர்ந்தும் கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இது ரசிகர் மன்றம்.

0: மலேசியா வாசுதேவன்
1: அவருடைய குரல்ல சூப்பரான ஒரு மேடை பாடல்னு சொல்லலாம். மேடையில் கண்டிப்பாக இந்த பாடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆகும். இந்த பாட்டு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த படத்துடைய ஒரு நாயகி பார்த்தீங்கன்னா ஜெயசித்ரா அவர்கள். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஸ்கூலில் வந்து அவங்க சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்க கையால் பரிசு வாங்கின அந்த அனுபவங்கள்லாம் இப்போ ஞாபகம் வருது அவங்கள பார்த்த பிறகு. ஆமாம், சரி, அவங்க இந்த கதைக்கு வருவோம். என்ன சொன்னாங்கன்னா ஜெயசித்ரா வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு நம்ம கேட்டோம்ல, இந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாட்டுக்கான பர்ஃபாமன்ஸ்லாம் பண்ணிட்டாங்களாம். அதே பிறகு பாட்டு ரெடி ஆகலை அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து அப்போ தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கிறாங்க ஜெயசித்ரா அவங்க. முன்னாடி இந்த படத்துக்கே நான் காட்சியில் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, இல்லை கொஞ்சமாவது கொடுங்க நான் இப்படியா வச்சு உற்பத்திறேன்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீதர் அவர்கள். அப்படி தான் வந்து உங்களோட கால்ஷீட் வந்துருச்சு, டேட் வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ஷூட் பண்ணோம், இந்த சாங்கை ஷூட் பண்ணோம், ஆனால் சாங்கே ரெடி ஆகலை. சாங்கு கையில் இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, இருந்தாலும் வந்து உங்கள் கால்ஷீட்டை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டரும் இவரும் சேர்ந்து நாங்கள் ஸ்டெப்லாம் போடுறோம், அந்த ஸ்டெப்பு நீங்களும் கமலும் சேர்ந்து ஆடிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி பாட்டு ரெடி பண்ணி நாங்கள் அப்புறம் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் ஒரு டான்ஸரு, கமல் சொல்லவே தாராவும் டான்ஸரு, அவங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளோ பெரிய டான்ஸராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லாமல் வெறும் ஸ்டெப்பு மட்டும் போடனா எப்படின்னு கஷ்டமாக இருந்திருக்கு. இருந்தாலும் சரி, நல்லா ஆடுவோன்னு ஆடி கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறமா தான் வாலி அவர்கள் எழுதுதில் இந்த மாதிரி மலேசியாவை பாடி இளையராஜா அவர்கள் சூப்பரான மியூசிக் போட்டு இந்த பாட்டு வந்திருக்கு. ஸோ ஒளி வர்றதுக்கு முன்னாடியே ஒளி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் இது.
0: ஒரு பரிசு தந்துட்டு சொன்னாங்களே
1: இல்லைங்க, அவங்க ஏதோ போகிறவங்களும் சொல்லிட்டு போயிருங்க. நான்லாம் அப்போ வந்து சின்ன பையனுக்கு
0: தம்பி
1: அது வெண்ணீராடை மூர்த்திங்க நீங்கள் ஜெயசித்ராவுக்கும்
0: நான் சொல்கிறேன்,
1: நீங்கள் சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா நேரம் போதாமை காரணமாக முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் சொல்லுவோம். இந்த படம் வந்து ஒரு சில்வர் சில்வர் ஜூப்ளி திரைப்படம், 175 நாட்கள் அதாவது 25 வீக்ஸ் வந்து சாலிடா ஓடிச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு மூன்றாவது சிறந்த படம் அப்படின்னு அவார்டு வாங்கிச்சு. அதனாலேயே வந்து தெலுங்குல இந்த படம் வயசு பிலிச்சிந்தி அப்படின்னு வந்து ரீமேட் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர். வயசு பிலிச்சுனா வயசு வாவா அழைக்கிறதுன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த மீனிங், வயது உன்னை அழைக்கிறது. இது ஏற்ற மாதிரி இளமை ஈஞ்சல் அடைகிறது, அதாவது இளமை காலங்களில் என்னெல்லாம் வருமோ, ஒரு நட்பு, ஒரு சபலம், ஒரு உடல் தேவை, ஒரு நட்புகளை ஒரு சோகம், அப்புறம் காதல், இயக்கம், அது எல்லாத்தையும் கலந்து ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்லன் அப்படின்னு ஒருத்தர் டெசிக்னேட் பண்ணி வச்சுருக்கணும், அப்புறம் காமெடியன் ஒன்று ட்ராக் ஒன்று வச்சுருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தில் வில்லனே யாரும் கிடையாது, காமெடியும் கிடையாது. ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக போகும், சரி ஏன் இவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் காமெடி வந்து ஒரு டைலாக்ல இல்லாமல் அவங்க பண்ணுற ஆக்ஷன்லேயே வந்து இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், ரஜினி வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வில்லன் கிடையாது. அவர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து இதில் ஸ்கோப் இருக்கும். அவ்வளோ சூப்பராக அவர் போட்டிருக்காங்க, அந்த பெரிய கண்ணாடி போட்டுருக்கு பார்த்தீங்களா 70s அது போடுறது, அப்புறம் பெல் பாட்டம் பேண்ட்ஸ் போடுறது அப்படின்னு அவர் ஒரு சூப்பராக ஸ்டைலாக இருப்பார் இந்த படத்தில்.
0: வந்தீங்க இந்த வயசு பிலிச்சிந்தி என்ன சொல்லி சொன்னீங்க தெலுங்கு.
1: ஆமா,
0: அதுக்கு இவ்வளவு விளக்கமான யோசிச்சேன், இல்ல இல்ல நீங்க அங்க இல்ல, நீங்க படத்தை பற்றி சொல்லிருந்தீங்க, என்னடா அது இந்த ரெண்டு சொல்லுக்கு இவ்வளவு அர்த்தமான சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இவ்வளவு இல்ல, நீங்க ஒரிஜினல் படத்தை பற்றி கழிச்சிட்டு இருக்கீங்க.
1: வயது வாவா அழைக்கிறது முத்துக்குமார் எழுதினாரு பாத்தீங்களா, ஒரு வேளை வயசு பிலிச்சிந்தி தெலுங்கு படம் இந்த படத்தை பார்த்துதான் வந்து
0: நடுவில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போவாட்டி இவ்வளவு
1: பிரச்சனை வருது. சரி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங், என்னுடைய ஒரு எவர்கிரீன் சார், நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு வாணி ஜெயராமனுடைய குரலில் எஸ்பிபியும் கூட சேர்ந்து அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. இந்த பாட்டை
0: எனக்கே ஒரு டவுட் வந்தது, ஏன்னா தண்ணி பாட்டு தான் முதலாவது பாட்டு கேட்டோம்.
1: ஆமாம்,
0: தண்ணி கருத்துருச்சு அந்த பாட்டுக்கு சில வேலை எஸ்பிபி இல்லை போல இருக்கு, அவர் கச்சேரி
1: போயிருப்பாரு,
0: மலேசியா வாசுக்கு சான்ஸ் கிடைச்சது தெரியாது. இல்லை சில வேலை இருக்கலாம், அது
1: கண்டிப்பாக கண்டிப்பாக என்னடி கமல்ஹாசன் பாரு சூப்பர் பாட்டு ஒண்ணு இருக்கு, அப்புறம் கிண்ணத்தில் தேன் எடுத்து அதுவும் ஒரு அருமையான பாட்டு, நீ கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்வேனா கண்ணா வாணிஜராம் அவர்கள், எல்லாமே வந்து ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் போடுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு ஒரே நாள் ஒரே நாள் அந்த பாட்டை கேட்போம், தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஸ்டெஃபம் இது ரசிகர் மன்றம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் VIP டீல்களை பெற அகமட் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமட் தம்சின், 437-860-7002. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
4: 40%
5: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
4: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
5: டிஜி கோல்ட், டெல்லி கோல்ட்,
4: 6479965922, லட்சிகா கோல்ட் ஹவுசின் டிஜி கோல்ட் ஆப்.
6: ஸ்கார்பரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
8: பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதா குரல்ல இந்த சூப்பரான பாட்டு. ஃபைவ் ஸ்டார் படத்துல இருந்து நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க சஞ்சய், நான் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அப்படின்ட்டு. ஆனா சுஜாதாவுக்கு பிறந்த நாள் எந்த சுஜாதான்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டை பாடின சுஜாதா கிடையாது, மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். எப்படி சேர்க்கிட்டேனா, நீங்க சொன்ன அந்த ஒரு மனக்கஷ்டத்தை வந்து நிப்பே பாருங்க, நிவர்த்தி செஞ்சுட்டேன் நான். சுஜாதா அவர்கள் 1977 காயத்ரி அப்படின்னு ரஜினிக்காக வந்து கதை எழுத ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி எந்திரன் தான் அவர் திரைப்ப உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் எழுதின வசனம் எழுதின படம்னு சொல்லலாம். ஸோ ரஜினிக்கு ஆரம்பிச்சு ரஜினிக்காகவே இந்த திரைப்பயணத்தை மட்டும் முடிச்சிருக்காங்க. ஆனால் திரையில் வந்து சுருக்கக்கூடாது, அவர் எக்கச்சக்கமான படைப்பு நிறைய பண்ணியிருக்காரு அவுட் சைடு இதில் பார்த்தீங்க அப்படின்னா. சரி, அதை சொல்லிட்டு இந்த படத்தில் சரி எதுக்கு திடீர்னு இந்த பாட்டை ஃபைவ் ஸ்டார் படத்தை பாட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரணம் ஒன்று இருக்குது. நம்ம அனுராதா ஸ்ரீராம் அவர்களை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஜட்ஜாக இருக்கிறாங்க. ஆனால் 90s 2000s பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிங்கர், ரொம்ப பாப்புலரான சிங்கர், ரொம்ப பிஸியான சிங்கர். அதுக்கு நடுவில் அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து இசையமைப்பு கூட செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் ஒரு உதாரணம் இந்த திரைப்படம். இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் ஹிட்டான பாட்டு. அப்போ வந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம என்ன ஏற மாதிரி இருக்குது, இல்லாட்டி தேவா போட்டிருக்காரா அப்படின்னு, எப்படி நம்ம அந்த சங்கர் கணேஷ் சிற்பி அவர் பாடல்கள்லாம் வந்து இளையராஜா கணக்கில் சேர்த்துவாங்க. அதே மாதிரி இந்த இதையும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு கணக்கில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு.
1: இல்லை, நான் கேள்விப்பட்ட இந்த பாட்டு, இந்த பாட்டு குறிப்பாக இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் கம்போசிஷன் சொல்லி ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு ஹோஸ்ட் சொல்லியிருப்பார் வித்யாசாகர்
0: பக்கத்தில் வச்சுட்டு அவங்க
1: அவங்க இல்லை ஸ்ரீனிவாஸ் பாடி முடிச்ச பிறகு அவர் உடனே கரெக்ட் பண்ணல, பாடி முடிச்ச பிறகு அப்படி கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுவார். ஸோ இது நடந்தது ஸ்டேஜில்.
0: ஆமாம், சரியா. அந்த அனுராதா ஸ்ரீராம் அவர்களுக்கு இந்த ஒரு திறமையும் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி என்ன, என்ன இந்த சூப்பரான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கப்படலை? ஒருவேளை அவங்க பாடலில் மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. சரி, இருந்தாலும் அவங்களுடைய பாடகையாக வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரியரில் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு சூப்பரான பாட்டு வருது. கொஞ்சம் அப்படியே பழையன்னு இல்லை, ஒரு அப்படியே லேட் 80s அந்த 90s ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது ரசிகர் மன்றம்.
1: இந்த பாட்டு கேட்டாலும் இளையராஜா பாட்டு என்ன சொல்லுவாங்க,
0: அழகன் பாட்டு
1: ஒன்றும் தேவையில்லை பாட்டு கேட்போம்.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவிற்கு எதிராக கனடா பயன்படுத்த உள்ள துருப்புச்சீட்டுகளை பிரதமர் மார்க்கானி வெளிப்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பி எப் ஒலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவின் சக்தி வளம் மற்றும் கனிம வளம் போன்றவற்றை அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்கும் அம்சங்களாக பயன்படுத்தும் கருத்துக்களை பிரதமர் மார்க்கானி அண்மையில் நிராகரித்திருந்தார்.
2: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 62 மையங்களில் 10,545 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாட்டில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுவதுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்கு எண்ணிக்கையும் காலை 8:30 ஆரம்பமாக உள்ளது.
1: இலங்கையில் லஞ்ச ஊழல் விசாரணைகளுக்கு ராஜபக்சேக்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர அரசியல் பழிவாங்கல் என திசை திருப்பக்கூடாதென அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜாத்யசர் தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபடவில்லை என்றால் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேக்கள் மீதான முறையான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என நேற்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். And the East FM Tamil. Tamil.
3: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினில்

0: இது காட்சியிலே வரும் கீதம். காட்சியிலே வரும் கீதம் உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
1: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு mortgage agent ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
4: போட்ட புது சேலை உடுத்தி
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
7: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும்,
8: மழையாய் பொழியும்
7: என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
10: கமல் சார் ஐடியோட வந்தார், இங்கதான் டேஞ்சர் நடந்த ஒரு மேட்டர் சார். மாமாவுக்கு ரேவதி கேரக்டர் வந்து குடுமா குடுமா கிஸ் கொடுப்பா, கிஸ் கொடுத்தா இவர் பறந்துருவார் சார் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். சாங் எண்ட் அதுதான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, எப்படி பறக்கிறதே கேட்டாரு. அதுக்கு நம்ம ரோப் எல்லாம் போட்டு இழுத்துருவேன் சார், இந்த பிஷர்மேன் கோவ் மேலே இருந்து போட்டு அப்படி இழுக்கலாம்னு ஒரு ஐடியா சொன்னார். பால்சிந்த சாருக்கு இதெல்லாம் ஒரு படத்துல கிடையாது, இவன் எல்லாமோ பண்ணிட்டு இருக்கான், டே இது வாணமாடா, முடிஞ்சு போச்சுற பாட்டு, விட்டுலாண்டா அப்படிங்கிறாரு. பிடிவாதமா அவர் அதே சொல்றாரு, சரி சொல்லி அக்செப்ட் பண்ணார். ஐ எம் டெல்லிங் யூ, அந்த டே அந்த மூமெண்ட் வந்து நாங்கெல்லாம் பிஷர்மேன் கோவ் ஃபேஸிங்ல நிக்கிறோம், கேமரா ரெடி, மேல கமல் சார் பார்த்தாரு, ஓகேன்னு கை கட்டிட்டாரு. அவ்வளவுதான், ஹி நியூ ஐ ஆம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் வித் சுந்தரமூர்த்தி. தட்ஸ் ஆல். டப் நாங்கள் எல்லாம் தள்ளிட்டு அழகா நேக்க அவர் தூக்கின்னு நேர கார்ல எடுத்துன்னு போய் போயிட்டாங்க. 2 மாசம் நோ ஷூட்டிங், பேக் காலி, பேக் போன் காலி, காலு காலி, கால பிராக்சரோட படுத்துட்டு. ஸோ என்ன சொல்லுவாருன்னா, எக்ஸைட்மெண்ட் எல்லாத்துலயும் ஒரு த்ரில், இந்த மாதிரி கமல் சார் ஏதோ பண்ணிட்டே இருப்பாரு சொல்லுவாரு. ஆனா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு பாலச்சந்திர சார், திட்டு திட்டு திட்டாரு, உனக்கு எதுக்குடா, உனக்கு எதுக்குடா, நல்லா இருக்கும் தெரியும் அவள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பேசுகிற விதம். பட் இந்த சாங் கட் பண்ணிட்டு பார்த்த உடனே வாட் அ சாங், அது டபுள் ரோல் ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: மே மாதம் பார்த்தீங்கன்னா சஞ்சயன் ரெண்டு மூணு படங்கள் வரப்போகுது. அதோட ட்ரீசருமே வந்து ரெண்டு வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரெண்டு படம் நிறைய வருது,
2: கச்சக்கமா வந்திருக்கு.
1: குறிப்பா சொல்றதுல பாத்தீங்கன்னா இப்போ திடீர் தளபதியா அவரு துப்பாக்கி வந்து சிவகார்த்திகேயன் இருந்து பிடுங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டாராம், நம்ம ஜெய்கிட்ட கொடுத்துட்டாராம், அதனால அவர்கிட்ட தான் வந்து எல்லாரும் போவாங்களாம் அப்படின்னு அது ஒரு வதந்தி ஒன்று போயிட்டு.
2: இல்லை இல்லை இல்லை, அது என்னன்னா யோகி பாபு கொடுப்பார், யோகி பாபு கொடுத்துட்டு இதை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கொள்ளு, அது ஃபோனை கொடுக்க.
1: அது நீங்கள் சொல்கிற ட்ரீசரில் வருது. ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன்லாம் சரிபட்டு வரமாட்டேற துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்றோம், யார்கிட்ட ஜெய்கிட்ட கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆத்மார்த்தமாக இனிமேல் எங்களோட சப்போர்ட் வந்து ஜெய்க்கு தான், அவர் தான் வந்து அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரி
2: காணாதுக்கு அவர் கூட துண்டை போட்டுட்டு.
1: அதுதான் துண்டை அங்கேயும் போட்டார் இங்கேயும் போட்டிருக்காரு அவர். இப்படியாவது நமக்கு மைலேஜ் வருமா அப்படின்ட்டு சட்டென்று மாறுது வானிலை.
2: ஆனால் நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்கு,
2: ட்ரெய்லர் நல்லா இருக்கு, அதில் நிறைய ரெஃபரன்ஸ் வருது. ஐ எம் கம்மிங்னு சொல்லி கொண்டு பிரயணி இந்தந்த இதுகள் அப்படி ஒரு வாட்டி முடிவு பண்ண நான் எம்பச்சி நானே கேட்க மாட்டா அப்படியெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ், விஜய் ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமாக வருது. அது சில வழியில் விஜய் ரசிகர்களை கவர்றது கூட அந்த விஷயம் இருக்கலாம்.
1: அதுக்கு தானங்க, அதில் ஒரு நீங்கள் டவுட்டாக கேட்குறீங்க, அதுக்கு தானங்க சிவகார்த்திகேயன் அப்படி அடுக்கு தலிஷ் நான் வரேன் பார் அப்படின்னு வந்து நல்லா சீனியர் அப்படின்னு
2: சொல்லல. படம் நல்லா ஓடணும்ன்றதுக்காக ப்ரொடியூசரும் டிரெக்டரும் இப்படியான ஒரு விஷயத்த உள்ளுக்கு எடுத்துருப்பாங்க. இருக்கலாம் இயக்குனர் தானே, ஆனால் இப்போ என்னன்னா இப்போ படம் இல்லாமல் விஜயநாயகன் வர வரல, அப்போ இந்த படம் வார நேரம் இப்படியான ரெஃபரன்ஸ்கள் வார நேரத்தில் இந்த ரசிகர்களும் வந்து பார்த்து படத்தை கொஞ்சம் தூக்கி விடுவாங்க.
1: அண்ணன் படம் தான் வரல, அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்த படத்தை தான் பார்ப்போமே அப்படின்னு போவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க.
2: நல்லா இருக்கு, பாட்டும் பாட்டுகளும் நல்லா இருக்கு,
1: பாட்டு கொஞ்சம் நேரத்தில் கேட்போம். இன்னொரு படம் பார்த்தீங்க அப்படின்னா பரிமளா அன்கோ,
2: எனக்கு நல்லா பிடிச்சது.
1: ஜெயராமும் ஊர்வசியும் 20 வருடம் கழித்து மறுபடியும் சேர்ந்து நடிக்கிறாங்க.
2: பாருங்க பாண்டியராஜ்,
1: பசங்க
2: பாண்டியராஜன் விஜய் சேதுபதிக்கு அந்தந்த படங்கள் இருக்கிறதால அந்த கேப் ஒன்று தேவைப்பட்ட காரணமா இவர் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் சொல்லி போயிருக்காரு. ஆனா இவ்வளவு குயிக்கா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு படம் முடிஞ்சு இப்ப ரிலீஸுக்கு ரெடி, அதுலதான் இந்த ட்ரெய்லர் வந்தது.
1: ட்ரெய்லர் ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா இருக்குது, ஒரு பிளாக் காமெடி, ஒரு டார்க் காமெடி அப்படின்ற மாதிரி.
2: பேர் நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சது.
1: ஆமா, பரிமளா அன்கோ அப்படின்னு ஊர்வசியை மையப்படுத்தி தான் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல நடக்கிற சுவாரஸ்யமான வீட்டை யார் சுத்தப்படுத்துறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பெரிய போருக்கு போற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த படம் வரப்போகுது
2: த்ரில்லர் இப்படி பேய் படம் ஒண்ணு நினைச்சேன்
1: அப்படி நினைச்சிட்டீங்க.
2: ஏன்னா அந்த வந்து அந்த சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்து அப்படியே அந்த வீட்டை அப்படி சுத்தி பாத்து.
1: ஆமா, ஓகே ஓகே, அவங்க
2: யாருன்னு சொல்லி
1: பாருங்க
2: மறுபடியும்
1: அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி அடுத்த 2 மணி நேரத்துக்கு 16 வயதுக்குட்பட்ட குட்டி நண்பா நம்பிஸ், உங்களுக்கு சாக்லேட் வேணுனாலோ கிண்டர் ஜாய் வேணுனாலோ எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அப்படியே அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணுவீங்க, அதே மாதிரி எனக்கு இசை சுர ஜூனியரில் எனக்கு பாட்டுக்கு வேணும் நானும் பேச போகிறேன் அப்படின்னு அடம் பிடிக்கலாம் தேவையில்லை. 416-554-4040 நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுமே சரி, உங்கள் அண்ணா அக்கா கூட சரி, டக்குன்னு ஃபோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி சொல்லி அடம் பிடிச்சலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது.
2: இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.
1: ஆமாம், கான்ஃபிடண்டாக இருங்க,
2: இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.
1: ஆமாம், கான்ஃபிடண்டாக இருங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் மாறி போச்சுங்க. தெரியுங்க,
2: அந்த பாட்டை கேட்கறது உங்களுக்கு பாட்டு தாரதுக்கு ஜாஸ்மிதா காவியா ரெடியாக இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் நினைச்சு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.
1: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்,
2: உங்கள் அன்பின் சஞ்சய்,
1: நன்றி வணக்கம். சற்றென்று மாறுது வானிலை படத்திலிருந்து ஒரு பாட்டு.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகள்.

0: தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: Ganga Textiles and Fashion வழங்கும் closing sale. Sarees for $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, காப்புகள், தோடுகள், chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.

0: நன்றி நன்றி சஞ்சய், நன்றி ராஜேஷ். இனிய மாலை வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நினைப்பொழுது சரியாக 5 மணியாக இருக்கின்றது. நீங்களும் இந்நேரம் தொடக்கம் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு இணைந்திருப்பீர்கள்.
1: ஓகே, கொஞ்சம் மழைச்சாரலோடு கூடிய இந்த மாலை பொழுதில் மனத்துக்கு பிடித்த பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன் மற்றும்
0: காவ்யா நிதாகரன். ஓகே, மழைச்சாரலோடு கூடிய மாலை பொழுதுன்னு சொல்லியாச்சு, நாங்கள் முதலில் வெளியில் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 11 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்லை 9 டிகிரி செல்சியஸ் சொன்னது போலவே மழைக்கான சாத்தியக்கூறுகளும் கூறப்பட்டுள்ளது.
1: அப்படியே நாங்கள் ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை.
0: இஸ்டபம் காற்றலையோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைக்கலாம். 416-554-4040 அத்தோடு பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டபம் தமிழ்,
1: யூடியூபிலும் இஸ்டபம் 102.7 என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம். இஸ்டபம் தொடர்புகளுக்கு 416-824-1212.
0: ஈஸ்டெஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.
1: 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அஃப்கோர்ஸ் அலையுங்கள் 416-554-4040.

0: கருப்பு திரைப்படத்திலிருந்து அதிரடியான புத்தம்பூடு பாதல் உங்களுக்காக ஒழித்தது. நிரம்பொழுது 5:05. நீங்களும் தொடர்ந்து உங்களோட இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரோடு இணைத்திருக்கின்றீர்கள்.
1: எஸ், புத்தம் புதிய பாடல் என்று சொல்லிக் கொள்ளலாம். இப்ப கரெக்ட்லி நிறைய நிறைய புத்தம் புதிய பாடல்கள் பேக் டு பேக் வந்து கொண்டிருக்கின்றன. சோ குட்டீஸுக்கு அப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தானே நிறைய பாடல்கள் கேட்ட மகளெல்லாம். அதே நேரத்துல நீங்கள் உங்களுக்கு இல்லை பழைய பாட்டு தான் எங்களுக்கு பிடிக்கும், அதுதான் நாஸ்டாலஜிக்கா இருக்குன்னாலும் நீங்கள் அதையும் கேட்ட மகளெல்லாம் அழையுங்கள். 4164544 4 0 4 0.

0: ஹாய் திரைப்படத்திலிருந்து புதிய பாடல் ஒன்றை கேட்டோம். நேரம் 5:09. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: நீங்களும் தொடர்ந்து 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் பிறப்பு பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-554-4004.

0: தான் புது புது பாடல் வந்தாலும் ஒரு இளையராஜா சாங்க போட்டுட்டு ஒரு டிரைவ் போனா அப்படி இருக்கும்.
1: அதுவும் சரிதான்.
0: நேரம் இப்பொழுது 5:13 இருக்கின்றது. நீங்களும் தொடர்ந்து இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: ரஜினா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சமயம் இருக்கோம் ரஜினா. நாங்க இன்னைக்கு என்ன
3: பாட்டு
1: கேட்போம்? போட்டா போச்சு இல்லையா? சரி ரஜினா சொல்லுங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போக ரெடியா?
0: ஓகே. ஸோ நீங்கள் விசில் போடு சூப்பர் சாங்ஸ் கேட்டுட்டு இந்த வீக் ஃபுல்லாக ஃபன்னாக ஸ்கூல் போயிட்டு நெக்ஸ்ட் அன்னை கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். ஓகே ஓகே. நன்றி. வணக்கம் ரஜினா.
1: சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-554-4000.

0: கேம்பெயினதா தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினதா தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: பசுமை
1: மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-226.
0: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
5: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM,
6: the greatest radio station.
7: நேரம் 5:21. ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம் நிலா, எப்படி இருக்கிறீங்களா நிலா? நாங்களும் நல்ல சமயம். நிலா, இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு கேட்போம்? ஓகே, நல்ல ஒரு பாட்டு கேட்டிருக்கிறீங்க. உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு? Good, okay. So we're happy adu good ah ponadhu idhe maadhiri indha full week um enjoy pannittu next time call panni ungalku pidicha padale kelungal. Okay.
8: Okay.
7: நன்றி, வணக்கம் நிலா. தொடர்ந்து இணைந்திருங்கள். 16 வயதுக்குட்பட்டவர்கள் அழையுங்கள். 416-554-4000.

0: நூறுசாமி திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் பொழுது 5:25. நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: லட்சு.
2: லட்சு, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம் லட்சு. இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
2: சந்திப்போம். சரியா?
0: ஓகே, நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அலையுங்கள் 416-554-4000.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
4: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656, 416-906-5656.
5: East FM, Tamil, Seidhigal.

0: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாடு முன்வைத்துள்ள புதிய 14 அம்ச வரைவினை ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ஒப்பந்தத்தை எட்ட ஈரானின் வரைவு உதவுமா என்பதில் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு பதிலாக போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரவும் 30 நாட்களுக்குள் இருதரப்புக்கும் இடையிலான பிரச்சினைகளை தீர்க்கவும் ஈரானின் புதிய வரைவு வலியுறுத்தியுள்ளது.
1: இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய பகுதிகளிலும் பெண்கள் மற்றும் இளைஞர்களை வலுவூட்டவும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவும் கனடா தொடர்ந்து உதவும் என இலங்கைக்கான கனேடிய தூதுவர் இசபெல் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையிலான பிணைப்பே நீடித்த கூட்டாண்மைக்கு அடிப்படை என சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் இவ்வாறான அணுகுமுறைக்கு பங்களிப்பதில் கனடா பெருமிதம் கொள்வதாகவும் கூறியுள்ளார்.
0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகவுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையிலான அரசு மீண்டும் அமைவது ஏற்கனவே உறுதியாகியுள்ளதை அடுத்து வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்கவும் சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் திமுக முறைப்பாடு செய்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 5:32. ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் கதைக்கிறீங்க? கிஷாரா. அப்படி இருக்கிறீங்க. ஓகே கிஷாரா, இன்னைக்கு நாங்க என்ன பாட்டு கேட்போம்?
5: நன்றி வணக்கம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
3: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6 7 3 3 6 5 5 2 9. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் East FM 102.7 and event by Sparkline Entertainment Inc.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: காற்றில் பரவும் இசை போல East FM.

0: ஒலித்தது பம்பர கண்ணாலே திரைப்பட பாடல். நிறுவனது 5:45 இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: சஞ்சிகா.
2: சஞ்சிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும்
2: நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
0: நீங்கள்
2: இணைந்து கொள்ளலாம். 4 6 5 5 4 4 0 4 0.

0: அலைவா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். நேரம் 5:51. நாங்களும் தொடர்ந்து இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயரோடு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: அஸ்விகா.
0: அஸ்விகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சோமா இருக்கிறேன்.
0: ஓகே அஸ்விகா, நாங்கள் என்ன பாட்டு கேட்போம்? நாங்க அடுத்த வாரம் சந்திப்போம், சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். நீங்களும் தொடர்ச்சியாக 102.7 காற்றலைகளில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அலைங்கள் 416-554-404-0.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமது தம்சின், 4378607002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமது தம்சின், 4378607002.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேர் இப்பொழுது 6:02 இருக்கின்றது. நாங்களும் இப்பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த மணித்த ஆழ்த்துக்குள் நுழைந்து விட்டோம். சோ தொடர்ச்சியாக நீங்களும் 7 வரை இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். ஆனா அதற்கு முதல் நாங்கள் வெளியில் காலையிலேயே பார்க்கலாம். சோ வெளியில் இப்பொழுது 11 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்லை 10 டிகிரி செல்சியஸ். அத்தோடு மழைக்கான சாத்தியக்கூறுகள்

0: கூறப்பட்டுள்ளன.
1: சொன்னது போலவே நாங்களும் சரியாக 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக ரெடியாக இருக்கின்றோம். குறிப்பாக 16 வயதுக்குட்பட்டவர்கள் சோ குத்து சாங்ஸ், மெலடி சாங்ஸ், என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அது அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அலையுங்கள் 416-554-4000.

0: நேரம் 6:08. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: ஓகே, சோ நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அத்தோட வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, நாளைக்கு ஸ்கூல் போறோம். சோ ஸ்கூலுக்கு என்ன எக்ஸைட்டட், வீக்கெண்ட்ல என்ன சூப்பரா செய்தாங்கன்றெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம். அத்தோடு உங்களுக்காக சூப்பர் விடல்ஸும் நாங்க வச்சிருக்கிறோம். சோ இணைந்து கொள்ளலாம். அலையங்கள் 416-5544-4004.

0: மன்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம். நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 ஓ மை ஹோம்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் ஓடகீரர் மாதா மாத வென்றலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: Uppuludum kelungal East FM 102.

0: பறை பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை முடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீறு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை.
1: என் பாட்டேன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா? பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

0: தென்றல் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஒலித்தது பாடல். நேரம் 6:22. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: தொடர்ந்து மங்கள் காட்சலைகளில் நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளலாம். அழைக்கலாம் 416-554-4000.
2: லலா

0: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவுக்கு எதிராக கனடா பயன்படுத்தவுள்ள துருப்புச்சீட்டுகளை பிரதமர் மார்க் கானி வெளிப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பியே பாலிவியே அறிவு விடுத்துள்ளார். கனடாவின் சக்தி வளம் மற்றும் கனிம வளம் போன்றவற்றை அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அம்சங்களாக பயன்படுத்தும் கருத்துக்களை பிரதமர் மார்க் கானி அண்மையில் நிராகரித்துள்ளார்.
3: தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகவுள்ள நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 62 மையங்களில் 10,545 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடவுள்ளனர். தமிழ்நாட்டில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுவதுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்கு எண்ணிக்கையும் காலை 8:30 ஆரம்பமாகவுள்ளது.
2: இலங்கையில் லஞ்ச ஊழல் விசாரணைகளுக்கு ராஜபக்சக்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர அரசியல் பழிவாங்கல் என திசை திருப்பக்கூடாதென அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிசை தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபடவில்லை என்றால் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறியுள்ளார். இலங்கையை வங்கரத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சக்கள் மீதான முறையான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என நேற்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: மனிதன் திரைப்பட பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரப்பொழுது 6:38. நீங்களும் தொடர்ந்து 102.7 காற்றலைகளில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
5: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
4: 2025 Nissan Kicks Play S
5: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $311. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 தேதி வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
8: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்,
9: வேர் ஆர் யூ?
8: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், தி கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்.

0: ஒலித்தது மின்சார கனவு திரைப்பட பாடல் நிறைவடைந்து 6:51 இருக்கின்றது. சோ இத்தோடு இன்றைய இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நாங்களும் 7 வரைக்கும் சூப்பர் சாங்ஸ் கேட்டாலுமே ஆல்வேஸ் அடுத்த நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு தான் சைன் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் முதலில் காலநிலையை பார்க்கலாம். வெளியில் இப்பொழுது 10°C இருக்கின்றது. உணர்நிலை 7°C. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நாளைக்கு பார்த்தீங்கன்னா 19°C இருக்க போன்றது. உணர்நிலை 19°C. நாளைய தினம் எரிபொருள் விலை நள்ளிரவுக்கு பின்னர் ஒரு மாற்றம் இல்லை.
1: எஸ் குட்டி, ஸோ நாங்களும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றி கூறிக்கொண்டு விடியும் நம்பிக்கையில் உறங்கச்சல், நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழு, எந்த நொடியிலும் வெற்றி உன் காலடியில் மலரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 to 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் யூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஜஸ்மிதா சிவரூபன் மற்றும்
0: காவ்யா நிதாகரன்.
1: தொடர்ந்து சியூன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி வணக்கம் நேர்களே.
0: நன்றி வணக்கம்.

0: வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைட்கோ.
1: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
2: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில். ஏப்ரல் 29 தேதி முதல் கோலாகல ஆரம்பம். மே 2 தேதி கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் $1, 3 fried rice வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்காபரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

நன்றி ஜஸ்மிதா, நன்றி காவியா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய சனி நாள் May 3rd, 2026. அதான் அஃபிஷியலாக நாங்கள் மே மாதத்துக்கு வந்துட்டோம். கரண்ட்லி சிட்டிங் அட் 10 degrees Celsius வித் சம் லைட் ஷவர்ஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களோட மீண்டும் தூன் தமிழ் நிகழ்ச்சியோட நிரோஷ் டூன்டாமோ. தாஸ் நேம் இது ஷோ எவ்ரி சண்டே 7 PM to 9 PM. முக்கியமாக நாங்கள் பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், கிவ் யூ அ சம்மரி அபவுட் த பிக் ஹெட்லைன்ஸ் ஓவர் த லாஸ்ட் வீக். திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தால் வாட் வீ கன் பி டிஸ்கஸிங் ஆன் டுடே ஷோ. லாஸ்ட் இயர் இந்த ஷோவில் நாங்கள் ஒரு புது ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் பார்த்து, நாங்கள் இந்த புது ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பெஷலான சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் டொரோண்டோ சிட்டி டு மோன்ட்ரியால் சிட்டிக்கு ஒரு மெயின் டிரான்சிட் இருக்க போகுதுன்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்தது. இந்த கம்பெனியின் பேரில் நாங்கள் பார்த்தால் ஆல்டோ, ஹூஸ் கன் பி இன்சார்ஜ் ஆஃப் தி கனடாஸ் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். இந்த ரயில் ப்ராஜெக்ட்னு நாங்கள் பார்க்க, இது ஒரு 300 km/h போகிற ஒரு ஸ்பீடான ரயில் ட்ரெயினாக இருக்க போகுது. This week, ஒரு புது நியூஸ் வந்திருக்குது that this rail train will consist of more than just the Toronto to Montreal route. இது கிட்டத்தட்ட ஒரு 1,000 kilometers ஆயிருக்க போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வாட் திஸ் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் திஸ் அப்கமிங் 300 kilometers per hour train ஃபார் கனடா, அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம்.

இந்த குட் வெதர் வந்த அப்புறம் நிறைய பேர் ஒரு அட்ராக்ஷன் பார்க்க விரும்புவாங்க. அட்ராக்ஷன்ஸ் என்று பார்க்க கரண்ட் சுச்சுவேஷன்ஸ், கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் மட்டும் கரண்ட் வேர்ல்டு வார் நடக்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கேக்க நிறைய பேர் கனடா விட்டு வேறு இடத்துல ட்ராவல் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ ட்ரோன்டோ ஒன்டேரியோ ரீஜனில் என்ன நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு ஸ்பெஷலான கனடாஸ் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, அது ஒன்டேரியோவில் தான் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். அண்ட் அஃபிஷியலாக ஒரு ஃபியூ வீக்ஸில் இது திறக்கப்போது ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் for the 2026 season. இது ஈகிள் கேனன் என்று சொல்றது, which is Canada's longest pedestrian suspension bridge. And officially or a few weeks, two weeks la in the bridge open பண்ண போறது. ஸோ நீங்க இதை பார்க்க விரும்பினால் ஒன்டேரியோல தான் இதை லொகேட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் ஷேர் பண்ணி பார்க்க போறோம். ஊபர் சர்வீஸ் என்று நீங்கள் பார்த்தால், முக்கியமாக நீங்கள் ஒரு ஊபர் சர்வீஸ் என்று நீங்கள் யோசிச்சிட்டால், ஊபர் என்றால் நீங்கள் ஒரு டாக்ஸி பிக்கப் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி ட்ராப் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் மெயினாக ஊபர் சர்வீஸ் இருக்குது. ஊபர் அதுக்கு தாண்டி ஒரு ஊபர் ஈட்ஸும் ஒரு ஆப்பை வச்சுருக்கிறாங்க. அது நீங்கள் ஒரு ஃபுட் டெலிவரி உங்களோட வீட்டுக்கு வந்து சேரணும் என்றால் ஊபர் ஈட்ஸ்லவும் நீங்கள் ஒரு ஆப்பில் பாவிக்கலாம். அதை தாண்டி ஊபர் இப்போ பார்த்து கொண்டு இருக்குது கனடாவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொண்டு வரணும் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்க ஊபர் இஸ் லுக்கிங் டு இன்ட்ரடியூஸ் அ நியூ ஃபீச்சர் இன் த நெக்ஸ்ட் லிட்டில் வைல். ஊபர் டு இன்ட்ரடியூஸ் ஹோட்டல் புக்கிங் அண்ட் ரூம் சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் த்ரூ ஊபர் ஆப் டிரெக்ட்லி. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க ஊபர் ரைட் டிரான்சிட் இருக்குது, ஊபர் ஈட்ஸும் இருக்குது. அதை தாண்டி இந்த நெக்ஸ்ட் லிட்டில் வைல் ஊபர் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது இன்ட்ரடியூசிங் ஹோட்டல் புக்கிங் அல்லது ரூம் புக்கிங் த்ரூ தி ஊபர் ஆப். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் அடுத்து பார்ப்போம். இந்த லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தால் கட்டாயம் ஒரு ஏஐ யூஸ், ஆர்டிஃபிஷியல் யூஸ் எங்கேயும் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இது ஒரு இமெயில் பாவிக்கிறால் அல்லது ஒரு சாட் ஜிபிடி, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், இப்படி மாதிரி நிறைய கரண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க கனடாஸ் கரண்ட் சுச்சுவேஷன் ஒன் கம்ஸ் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்குது தட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நாங்கள் இப்போ இருக்கிற பேஸை நாங்கள் பார்த்தால் வேர்ல்டு வைட் எல்லா கண்ட்ரீஸும் கொஞ்சம் ஏஐ அட்வான்ஸாக கொண்டு வராங்க, ஆனால் கனடா கொஞ்சம் பிஹைண்டாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் கனடாண்டே ஆர்டிஃபிஷியல் ரேஸ்ன்னு பார்க்க கனடா இஸ் ஒன் ஆஃப் தி லாஸ்ட் பீப்போ on this race. இது மெயினாக இந்த privacy issues, data issues என்று நாங்கள் சொல்லலாம். And also other countries taking a bigger force when it comes to artificial intelligence, investing a lot of their capital into improving the artificial intelligence. Especially நாங்கள் இங்கே நேபரிங் பார்ட்னரை பார்க்க US ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஃபோர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த ரேஸ்ன்னு நாங்கள் எடுத்து பார்க்க இது யூஎஸ் கம்பேர்ட் ரேஸ் மட்டும் இல்லை, ஆனால் வேர்ல்டு வைடுன்னு பார்க்க கனடா இஸ் ட்ரெய்லிங் ஃபார் பிஹைண்ட் வென் இட் கம்ஸ் டு தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹிட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அங்கே ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டிக்டாக் பேஜை ஃபாலோ பண்ண விரும்பினால் அட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோட நீங்கள் யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் www.youtube.com/eastfm102.7.

0: அன்பே மழையாய் பொழியும்
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: ஊபர் என்று நீங்கள் பார்த்தால் ஊபர் ஆப், மோஸ்ட் பீப்புள் இந்த ஊபர் ஆப்பை இந்த டாக்ஸி டைப் சர்வீஸை பற்றி தான் யோசிப்பாங்க. ஊபர் அதை விட்டுட்டு ஊபர் ஈட்ஸும் ஆஃபர் பண்ணுறது. மெயினாக ஊபர் ஈட்ஸ்ன்னா நீங்கள் வீட்டில் இருந்து அல்லது ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஃபுட் டெலிவர் பண்ண விரும்பினால் நீங்கள் யூஸ் தி ஊபர் ஈட்ஸ் ஆப். ஸோ இப்படி ஊபர் பிளாட்ஃபார்ம் நாங்கள் பார்க்க, யூஸ்வலாக இது ஒரு ரைட் எடுக்கிறதுக்கு அல்லது ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீஸ் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இது ஊபர் பாவிப்பாங்க. ஆனால் திஸ் வீக் ஒரு புது நியூஸ் வந்திருக்குது, ஊபர் அனௌன்சிங் சம் expansion into some different industries. அப்படி நாங்கள் என்ன இண்டஸ்ட்ரீஸுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க, earlier this week Uber announced that they will be allowing booking of hotels and vacation rentals directly on their app and even offer room service to hotel rooms as they transition from a travel service to an everything service in the near future. இது மெயினாக நாங்கள் பார்க்க Uber-ன் CEO சொல்லியிருக்கிறார், பேசிக்காக everything இந்த ஊபர் ஆப்பில் நீங்கள் செய்ய ஏலம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க இது ஓன்லி ரைட் ஷேரிங் அல்லது ஓன்லி ஃபுட் டெலிவரி மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஆப்ஷன்ஸும் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க நெக்ஸ்ட் கம்மிங் அப் ஃபார் தி ஊபர் ஆப் இது இந்த ஹோட்டல் ரெண்டல்ஸ் அல்லது ஒரு புக்கிங் ரூம் சர்வீஸ் இப்படி மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த நியர் ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னு ஊபர் சொல்லியிருக்குது. அஃப்கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க ஊபர்ன்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்க, இது அஃபிஷியலாக 2009 ஸ்டார்ட் பண்ணினது இன் யூஎஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ. அப்படி நாங்கள் பார்க்க இது ஒரு சிம்பிள் ரைட் ஷேரிங் சிம்பிள் கேப் ஹேலிங் சர்வீஸாக இருந்திருக்குது. அது ஒரு பேசிக் சர்வீஸாக இருந்து கொண்டு இப்போ வேர்ல்டு வைடாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்குது ஃபார் ரைட் ஷேரிங் சர்வீஸ். அதை தாண்டி இப்போ ஊபர் ஈட்ஸ் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க ஃபார் நார்த் அமெரிக்கா மெயின்லி. இந்த ஊபர் ஈட்ஸ்ன்னு நாங்கள் பார்க்க இது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபுட் டெலிவரி கொண்டு வீட்டில் வந்து சேர மாதிரி ஊபர் ஈட்ஸை நீங்கள் பாவிக்கலாம். ஸோ இதை தாண்டி என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு ஊபர் பார்க்க, ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம் புக்கிங் சர்வீசஸ் இப்போ பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700,000 ஹோட்டல்ஸ் அண்ட் விர்போ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஆப்பில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மெயினாக எப்படி வரப்போகுது என்றால் ஊபர் ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பீடியாவோட போட்டிருக்குன்னு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லலாம். இது அஃபிஷியலாக யூஎஸில் இருந்தால் இது ஃபஸ்ட்டாக இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக வரப்போது. ஸ்டார்டிங் இன் ஜூன் 2026 ஊபர் ரைட்ஸ் ஆல்சோ கோன் பி இன்டிகிரேட்டட் வித் எக்ஸ்பீடியா ஆப். ஸோ நீங்கள் ஒரு ஊபர் ரைடை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஊபர் ஹோட்டல் சர்வீஸ் அல்லது ஹோட்டல் புக் பண்ணுறேன்டால் நீங்கள் டைரெக்டாக எல்லாம் இந்த ஊபர் ஆப்பில் நீங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்குது. இது ஃபஸ்ட்டாக ஒரு யூஎஸ் பைலட் ப்ராஜெக்டாக பார்த்தா அப்புறம் இது ஒரு வேர்ல்டு வைடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் ஊபர்ட பிளானாக இப்போ இருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க அசைட் ஃப்ரம் ஊபர்னு நாங்கள் பார்த்தால் நீங்கள் ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு ட்ராவல் லொக்கேஷனை நீங்கள் புக் பண்ண விரும்பினால் குள்ளாக நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வெப்சைட்டை பாவிக்கணும். ஒரு புக்கிங் டாட் காம், எக்ஸ்பீடியா, ஏபிஎம்பி இப்படி மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஸை நீங்கள் பாவிக்கணும். ஸோ ஊபர் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரே ஆப்பில் வரலாம்ன் மாதிரி ஊபர் ஆப்பில் நீங்கள் ஒரு ஹோட்டல் புக் பண்ணுற மாதிரி இந்த நியூ ஃபியூச்சர் இது உங்களுக்கு வரப்போது. இது மட்டுமில்லை அவன் பிளான்ஸ் ஃபியூச்சரில் இது தாண்டினா அப்புறம் ஒரு இன்ட்ரடியூசிங் ட்ராவல் மோடும் ஒரு ஆப்ஷன் வரப்போது. இது உங்களை என்டையர் ட்ராவல் பிளான் பண்ணுற மாதிரி ஊபர் ஊபர் ஈட்ஸ் ஹோட்டல் புக்கிங் பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் ரெஸ்டாரண்ட் ரிசர்வேஷன்ஸ் இப்படி மாதிரி ஒரு என்டையர் சர்வீஸ் இந்த ஊபர் ஆப்பில் இருக்கும்ன்று இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்போ வரும்னு நாங்கள் சொல்லலாது, ஆனால் இந்த நியர் ஃபியூச்சர் இப்படியே நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இந்த ஊபர் ஆப்பில் வரலாம்னு சொல்லியிருக்குது. அதோடு சேர்த்து இது ஒரு மெயின் ரீசன் இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குது என்றால் இந்த ஊபர் ஒன் மெம்பர்ஷிப்னு நாங்கள் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 55% increase of membership வந்திருக்குது over the last year. So Uber சொல்லியிருக்குது கிட்டத்தட்ட ஒரு 46 million Uber One members register பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பிக் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்குது சின்ஸ் தி ஃபாலோவிங் இயர். ஸோ ஒரு 55% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கிறபடியால் இவைக்கு ஒரு பிக் பெனிஃபிட் கொடுத்துக்கொண்டு as well also providing the regular users of Uber with these additional benefits. நாங்கள் இப்போ பார்க்க இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இருக்க போது, ஆனால் இது ஒரு கனடாவுக்கு வரலாமோன்று ஒரு ப்ராஜெக்ட் மேபி இந்த எண்ட் ஆஃப் த இயர் ஊபர் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதை நாங்கள் தாண்டிட்டு இந்த ஹோட்டல் புக்கிங் வேறு என்ன ஊபர் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றால் ரோபோ டாக்ஸி, இன் ஆப் பார்க்கிங் ரிசர்வேஷன் சர்வீஸ், அதோடு சேர்த்து ஊபர் ஏரும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது என்று சொல்லியிருக்குது. ஊபர் ஏர் என்று பார்க்க நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு புக் பண்ண விரும்பினால் ஊபர் ஏரில் புக் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீச்சர் வரலாம் என்று இந்த நேரத்தில் சொல்லலாம். ஸோ இது ஆல் ஊபர்ஸ் பிளான்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் என்று சொல்லலாம். க்ளோசஸ்ட் பிளான் இந்த ஊபர் ஹோட்டல் புக்கிங் அண்ட் ரூம் சர்வீஸ் புக்கிங் இதான் இந்த நியர் ஃபியூச்சரில் வர. இது June 2026 இருந்து யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு மேபி பை தி எண்ட் ஆஃப் தி இயர் கம் டு கனடா அண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இது ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா இருந்தால் ஊபர் ஆப்ல நீங்க ரைட் ஷேரிங், ஊபர் ஈட்ஸ், அதோடு சேர்த்து ஹோட்டல் புக்கிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி புக்கிங்ஸும் இந்த ஒரே ஆப்பில் நீங்கள் செய்யலாம் என்று ஊபர் சொல்லியிருக்குது. அதை தாண்டி நிறைய ஃபியூச்சர் அப்கிரேட்ஸும் வரப்போகுது என்று நாங்கள் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிவிடலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 120.7 கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அந்நாடு முன்வைத்துள்ள புதிய 14 அம்ச வரைவினை ஆராய்ந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ஒப்பந்தத்தை எட்ட ஈரானின் வரைவு உதவுமா என்பதில் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு பதிலாக போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரவும், 30 நாட்களுக்குள் இருதரப்பும் இடையிலான பிரச்சினைகளை தீர்க்கவும் ஈரானின் புதிய வரைவு வலியுறுத்துகிறது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்திலும் ஏனைய பகுதிகளிலும் பெண்கள் மற்றும் இளைஞர்களை வலுவூட்டவும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தவும் கனடா தொடர்ந்து உதவும் என இலங்கைக்கான கனடிய தூதுவர் இசபெல் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு இடையிலான பிணைப்பே நீடித்த கூட்டாண்மைக்கு அடிப்படை என சுட்டிக்காட்டிய அவர், இலங்கையில் இவ்வாறான அணுகுமுறைகளுக்கு பங்களிப்பதில் கனடா பெருமிதம் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீண்டும் அமைவது ஏற்கனவே உறுதியாகியுள்ளதை அடுத்து வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்கவும் சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையகத்திடம் திமுக முறைப்பாடு செய்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர்.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 7336-5529. Exclusive media partner East FM 102.7 and event by Sparkline Entertainment Inc.
4: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
5: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகோ அழகு, 6477873784.
7: இசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வரலாம். அதோட இங்கே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், போத் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். உங்களுடைய ஐஃபோன் அல்லது ஆண்ட்ராய்டு டிவைஸில் உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு போனால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவர் ஆன் த கோ. எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @eastfmtamil. அதோட இங்கே யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க youtube.com/eastfm102.7. லாஸ்ட் இயர் இந்த ஷோவில் நாங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் அப்படி நாங்கள் பார்த்து, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பீட் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் தட் இஸ் கோயின் பி சர்வீசிங் பிட்வீன் டொரோண்டோ அண்ட் மோன்ட்ரியால். முக்கியமாக இந்த ஸ்பீட் ட்ரெயின் என்ன, இதில் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் என்றால் 300 km/h போகிற ஒரு ஸ்பீட் ட்ரெயின் இந்த டொரோண்டோ டு மோன்ட்ரியால் சிட்டியில் இல்லை வழியால் ஒரு புது ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு நாங்கள் சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்னு நாங்கள் பார்க்க அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 years இருக்குது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு ஒரு புது அப்டேட் வந்திருக்குது அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். கனடாஸ் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்னு நாங்கள் இது சொல்லலாம். மெயினாக இது கனடா டொரோண்டோ சிட்டி டு மோன்ட்ரியாலுக்கு தான் இது ஒரு பிக் ப்ராஜெக்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் சிஇஓ ஆஃப் ஆல்டோ டிசைட் பண்ணினது இது டொரோண்டோ டு மோன்ட்ரியால் மட்டுமில்லை, பட் அக்ராஸ் கனடா இது நாங்கள் ஆப்ரேட் பண்ணலாம் என்று யோசிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தால் ஃபியூ சிட்டிஸ் அண்ட் ஃபியூ ஸ்டாப்ஸ் வர் இன்ட்ரடியூஸ் இன்டு ஃப்ரம் ஆன்டாரியோ டு கியூபெக். அப்படி நாங்கள் பார்க்க, நாங்கள் சொன்ன மாதிரி இது 300 km/h ஸ்பீட் ட்ரெயினாக இருக்கப்போது தட்ஸ் கோயின் பி கட்டிங் டவுன் ட்ராவல் டைம் பிட்வீன் டொரோண்டோ அண்ட் மோன்ட்ரியால் சிக்னிஃபிகன்ட்லி. ஒரு ஆவரேஜாக இந்த ட்ரெயின் வில் டேக் அபவுட் 3 hours between this 300 km/h speed train. நாங்கள் சொன்ன மாதிரி மோன்ட்ரியால் அண்ட் டொரோண்டோ மட்டும் இருக்காது, பட் ஆல்சோ பீட்டர்போரோ, ஆட்டோவா, லவால், த்ரா ரிவர்ஸ் அண்ட் கியூபெக் சிட்டியும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 1000 km இருக்கப்போது ஃபோர் எலக்ட்ரிஃபைட் ட்ராக்ஸ் வித் 72 டெய்லி ட்ரெயின்ஸ் ஆர் கோயிங் ஆன் திஸ் லைன். இது கரண்ட்லி மெயினாக டொரோண்டோ டு மோன்ட்ரியால் தான் மெயினாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் நடக்கப்போது. எக்ஸ்பெக்டட் டு ஸ்டார்ட் பிட்வீன் 2029 அண்ட் 2030. And of course, இது 2029 and 2030 சொன்னாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ பண்ணும். எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட்லி பி ஃபினிஷ் வித்இன் 7 to 10 years. இது ஒரு நீடாக இருந்திருக்குது ஃபார் மெனி பீப்புள் ட்ராவலிங் ஃப்ரம் டொரோண்டோ டு மோன்ட்ரியால். உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் இந்த ரூட் எடுக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற ரூட் கிட்டத்தட்ட ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் டிரைவிங் மட்டும்தான் ஒரு ஓன்லி ஆப்ஷனாக இருக்குது. அல்லது ஒரு விவா ட்ரெயில் அப்படி மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் எடுக்கலாம், கோ ட்ரெயின் அப்படி மாதிரி சர்வீஸ். ஆனால் அப்படி மாதிரி சர்வீஸை நீங்கள் எடுக்க ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த speed train is going to be the first of its kind here in Ontario. Official aga Toronto to Montreal travel பண்ணது 300 km/h. இது ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நீங்கள் இது காணலாம். 2029 to 2030 தான் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இப்போ இருக்குது. பட் அது அஃபிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கண்டினியூஸாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது அண்ட் ஆடிங் ஆன் அடிஷ்னல் ஸ்டாப்ஸ் ஆஸ் டைம் கோஸ் ஆன். ஒரிஜினலாக இந்த ப்ராஜெக்டை பார்க்க டவுன் டவுன் டொரோண்டோவில் மட்டும்தான் ஒரு ஸ்டேஷன் இருக்கும்ண்டு பிளான் வச்சுருந்தது. அதுக்கப்புறம் இந்த சிஇஓ சொல்லியிருக்கிறார், டவுன் டவுனை விட்டுட்டு நாங்கள் ஒரு சபர்பின் ஏரியாவுக்கு ஒரு ஸ்டேஷனை ஆட் பண்ணலாம்ண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி நாங்கள் பார்க்க இது ஸ்காப்ரோவாக இருக்கலாம், இது இட்டோப்கோவாக இருக்கலாம், நோர்த் யோக்காக இருக்கலாம், பிக்கரிங்காக இருக்கலாம், இப்படி மாதிரி ஒரு லொக்கேஷன் இந்த சப் ரீஜன் ஆஃப் டொரோண்டோவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேஷன் வரப்போகுது. அது எங்கே வரப்போகுதுன்னு நாங்கள் இப்போ சொல்லலாது. ஆனால் இது கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க 2 stations இந்த டொரோண்டோ ரீஜனில் வரலாம்ண்டு ஒரு டிசிஷன் வந்திருக்குது. ஸோ இது மெயினாக நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏர்லி ப்ராஜெக்ட், நாட் கம்ப்ளீட்லி ஸ்டார்டட் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் குவைட் யட். ஆனால் இது ஃபினிஷ் பண்ணி வர 2029-2030 ரீஜனுக்கு நீங்கள் பார்த்தால் ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்பீட் ட்ரெயினில் ஏறி ஒரு 3 hoursல டொரோண்டோ டு மோன்ட்ரியாலில் நீங்கள் போய் சேருவீங்கள். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக வரப்போகுது. அதை தாண்டி கனடாஸ் ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க்காக இருக்கப்போதும் நாங்கள் சொல்லலாம். அண்ட் எக்ஸ்பெக்டட் டு பூஸ்ட் தி ஜிடிபி ஆஃப் கனடா அப் டு $35 billion once it is officially in service. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ்ட் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Macamenicum Middlefieldicum Idiyal. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமது தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமது தம்சின் 437-860-7002.
6: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad Credit, Consult Proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.